வைத்திருப்பதை விட பலவீனமானது என்று பல காலநிலை ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தின் பெரும்பாலான காலநிலை கொள்கைகளை திரும்ப பெற்ற காணி இந்த ஒப்பந்தம் அல்பர்டாவின் செயற்பட்டு வந்த அமைப்பை வலுப்படுத்துவதாக கூறுகின்றார்.

0: ஒன்றை விட 3 மடங்கு அதிகமான வீதமாகும். வர்த்தகத்தை பன்முகப்படுத்துதல் மற்றும் கனேடிய நலன்களை மேம்படுத்துதல் ஆகிய அரசாங்கத்தின் செயல் திட்டங்கள் தொடரும் அதேவேளையில் செயல்திறனை மேம்படுத்தவும் முயல்வதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் தூதரான ஜெரமி கின்ஸ்மென் பிரதமர் மாக்கானி உலகெங்கிலும் கனடா மீது பெரும் ஆர்வத்தை தூண்டியிருப்பதாகவும், ஆனால் ஒட்டோவாவின் தூதரகங்களில் போதுமான ஊழியர்கள் இல்லாதுவிட்டால் அதனால் முழு பயனையும் பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற ஸ்னோபோர்ட்ஸ் விமான சாகச குழுமத்தை மாற்றுவதற்கு ஒட்டோவா முடிந்தவரை விரைவாக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் இந்த ஆண்டு கோடைகால நிகழ்ச்சியே அதன் இறுதி நிகழ்ச்சியாக இருக்கக்கூடும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெகன்டி தெரிவித்திருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்த சிடி 114 டியூட்டர் ஜெட் விமானங்களுக்கு பதிலாக நவீன சிடி 157 சிஸ்கின் 2 விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்று மெகன்டி தெரிவித்தார். 1971 முதல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்ற ஸ்னோபேர்ட்ஸ் குழுவின் மீது பல கனேடியர்கள் பெருமை கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் விமான குழுமத்தை நவீனமயமாக்க வேண்டிய நேரம் இது என்றும் மெகன்டியும் பிரதமர் மாக்கானியும் தெரிவித்துள்ளனர். ஈரான் நாட்டின் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி படுகாயமடைந்திருக்கலாம் என பரவலான செய்திகள் வெளியான போதிலும், அவரது காதுக்கு பின்னால் ஒரு சிறு கீறல் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக கூறி அவரது உடல்நிலை குறித்த ஊகங்களை ஈரானிய ஊடகங்கள் நிராகரித்திருக்கின்றன. ஈரான் அமெரிக்க போரின் போது அவரது தந்தை ஆயத்துல்லா கமேனி இறந்ததை தொடர்ந்து பதவியேற்றதில் இருந்து மொஜ்தபா பொதுவெளியில் தோன்றாததால் அவரது உடல்நிலை குறித்த கேள்விகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் உச்சத்தலைவர் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக ஈரானின் அரசு செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க அரசாங்க பத்திரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான விற்பனையானது நீண்டகால நிதி பத்திரங்களின் வருவாயை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் இல்லாத உச்சநிலைக்கு கொண்டு போயிருக்கின்றது. இது பணவீக்கம் மற்றும் புவிசார் அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்து உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே அதிகரித்து வருகின்ற கவல்களையே உணர்த்தியிருக்கின்றது. அதிகரித்து வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் உலகளாவிய பதட்டங்களுக்கு சந்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் 30 ஆண்டுகால அமெரிக்க நிதிப்பத்திரத்தின் வருவாய் 5.2% உயர்ந்து 2007 பிறகு அதன் மிக உயர்ந்த நிலையை தற்பொழுது எட்டியிருக்கின்றது. உலக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் அபாயங்களை ஈடு செய்வதற்காக அதிக வருவாய்க்கான முதலீட்டாளர்களின் அதிகரித்து வரும் கோரிக்கைகளை இந்த வருவாய் உயர்வு பிரதிபலிக்கின்றது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை நிறுத்துவதற்கான தீர்மானம் ஒன்றை அமெரிக்க செனட் சபை இன்று நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தின் வெளிப்படையான அனுமதியை பெறாமல் ஈரான் மீது எந்தவொரு ராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாது என்பதனை இந்த தீர்மானம் உறுதிப்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சித் தலைவரான டிரம்பின் நிர்வாக அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. செனட் சபையில் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகியுள்ளது இதுவே முதல் முறையாகும். இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் இது பெரும்பான்மை வாக்குகளோடு வெற்றி பெற வேண்டும். பிரதிநிதிகள் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேறினாலும் டொனால்டு டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதனால் இது சட்டமாவதில் பெரும் சிக்கல் நீடிக்கின்றது. டொனால்டு டிரம்பின் தன்னிச்சையான ராணுவ முடிவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சியினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றனர்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 15°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 14°C காணப்படுகின்றது. நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 13°C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 14°C காணப்படுகின்றது. சனிக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன்

முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 9 மணி வரை நீங்கள் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 461-664-6-2-2-2.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. பெற்றோரின் எதிர்பார்ப்பு, குடும்பத்தின் கனவு, உறவுகளின் தேவை, நாளை என்னும் பயம், இவை அனைத்தையும் ஒரே முதுகில் சுமந்து கொண்டு வெளியே மட்டும் சிரிக்கும் ஒரு முகமூடி அணிந்தவன் தானான். பெற்றோரின் எதிர்பார்ப்பு, குடும்பத்தின் கனவு, உறவுகளின் தேவை, நாளை என்னும் பயம், இவை அனைத்தையும் ஒரே முதுகில் சுமந்து கொண்டு வெளியே மட்டும் சிரிக்கும் ஒரு முகமூடி அணிந்தவன் தான் ஆண். தன் வேதனையை சொன்னால் வீரம் குறையும் என்று அஞ்சுவதும், பொருளாதார நெருக்கடியில் தன்னை உருக்கி பார்ப்பதும், மற்றவரை சுமக்கும் கரங்கள் தென்னந்தனியாக சரிவதைக் கண்டு அமைதியாய் ரசிப்பதும், இங்கே ஆண் என்பவன் கல் நெஞ்சக்காரன் அல்ல, தன்னுடைய சுமை தெரியாமல் வீட்டினரை சுமக்க துடிக்கும் ஒரு மென்மையான இதயத்தின் கடுமையான முயற்சி. இங்கே ஆண் என்பவன் கல் நெஞ்சக்காரன் அல்ல, தன்னுடைய சுமை தெரியாமல் வீட்டினரை சுமக்க துடிக்கும் ஒரு மென்மையான இதயத்தின் கடுமையான முயற்சி.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம் டீன்கலி
0: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் லீவ் டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
6: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம் நல்ல சுகமாக இருக்கின்றேன் நீங்கள்
7: நானும் மகிழ்ச்சியாக நன்றி எனக்கு என்ன சொன்னால் கவிதை வித்தியாச மாலையின் சிரிப்பாளருக்கு கோவைக்காக சொல்லி பார்க்கணும்
6: சொல்லுங்க
7: நான் வந்து அடுத்த ஜென்மத்துல பெண்ணா பிறக்கிற மாதிரி கவிதைகளை நான் சொல்றேன் மறு ஜென்மத்து மகாராணி என்ற மண்ணிலவள் கால்பதிக்கும் முன்னே தன் மகத்துவத்தை கவிவடியில் வடிப்பாள் உண்மையில் அவள் இப்புறவையில் பெண்ணல்ல இடியராகத்தில் கவிபாடும் ஒரு கன்னி பையன் கன்னியில் பிறந்த அவனுக்குள் ஒரு சிறு ஏக்கம் இருந்தது என் தங்கைகளுக்கு அண்ணி இல்லை என்ற ஏக்கம் அந்த ஏக்கமை ஒரு நாள் கவியாக மலர்ந்து மறுஜென்மம் ஒன்று இருந்தால் நானே பேரழகியாய் பிறந்து பெறுவேன் என்று சர்வசாதாரண பொண்ணல்ல உலகமே திரும்பி பார்க்கும் தேவலோகத்து தேவதையாய் வருவாள் கால்மேக கூந்தல் காற்றோடு இசையாட இதலோரம் புன்னகையில் இளமையின் ஒளி பூத்திருக்க காஞ்சிபுரம் பட்டுடுத்தி மல்லிகை பூமணம் சூடி கம்பீர நடையோடு மெதுவாக நடந்து வருவாள் மூக்குத்தியின் மின்னலில் நிலவுக்கே வெட்கம் பெறும் கண்ணாடி வளையல்களில் ஒளியில் இசைக்கே புதிய அர்த்தம் புறக்கம் கால்களில் கொலுசுகள் சலசலக்க நெற்றியில் சிறு ஒட்டுப்பொட்டு ஜலிக்க அவள் ஒருமுறை திரும்பி பார்த்தாலே கவிஞர்களின் பேனாவே நடுங்கும் இவளை எந்த வார்த்தையில் வர்ணிப்பதென்று உலக கவிஞர்கள் யோசித்தபடியே தங்கள் ஆயுளை கழித்து விடுவார்கள் ஆனால் அந்த பேரழகியோ அதிகம் பேச மாட்டால் உதட்டோரம் ஒரு சிறு புண்டு உதட்டோரம் ஒரு சின்ன புன்னகை மட்டும் உள்ளத்திலே பேரானந்தம் போன ஜென்மத்தில் என் கவிதையை வசிக்க யாருமில்லை இன்று என் வருகையோ உலகத்து கவிதையாக ரசிக்கிறார்கள் என்று அவள் அமைதியாய் மகிழ்வாள் அவள் வேறு யாருமில்லை இப்புறவில் ஆணாகர் என்று கவி சொல்லும் புருஷோத்தமனே மறு ஜென்மத்தில் தேவலோகத்து தேவதையாய் அவதரிப்பார்
6: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள் நன்றி
7: நன்றி நன்றி
6: நன்றி ஒலிக்கும் இந்த பாடல் பட்டத்து ஜானை திரைப்படத்திலிருந்து தமனுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் கார்த்திக்கின் குரல்

0: கிறுக்கு பேப்பிள்ள.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜினா காந்தி.
3: வணக்கம், சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க.
4: சில வரிகள் வந்து வேற எங்க எடுத்து போட்டிருக்கிறேன், வந்து சில வரிகள் நான் சேர்த்திருக்கிறேன், அதனால் கவிதையை வாசிக்கிறேன். வந்து அழகு வேண்டாம் உன் ஆறுதல் போதும், ஆடம்பரம் வேண்டாம் உன் அன்பு போதும், உன் பா அதிக பணம் வேண்டாம் உன் பாசம் போதும், உன் அக்கறை போதும் உனக்கு நானும் எனக்கு உறவையாயிருக்கும், ஆனால் இன்று பிரிவால் வாடுகிறேன், உன்னை நேர்த்து பிரிவை தந்தவளே நீதானே, வா வா எங்கள் நிலவே நிலவே மீண்டும் வாழ்க்கையை தொடருவோம். நன்றி.
3: பாபா இந்த நிலவே மீண்டும் வாழ்க்கையை தொடர்போம். அப்படியா? வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: அதே பாடல் பாபா இந்த நிலவே நிலவே.
3: ஆமாம், சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகளுங்கள், நன்றி.
4: நன்றி, நன்றி,
3: நன்றி. எஸ்பிபியினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 8:33.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. நீங்கள்?
2: நலமா இருக்கிறோம். எந்த நேரம் வந்தாலும் நலந்துருப்போம்.
1: ஆமா, நல்ல பண்பது. என்ன பாட்ட உங்களுடைய கவிதையை கேட்போம் சொல்லுங்க.
2: ஆமா, அழகிய ஒரு கவிதை எழுது என்றாள். எழுதி தந்தேன் அவள் பெயரை, சிறுபுன்மையோடு இது பழைய பஞ்சாங்கம் என்றாள். அழகிய ஒரு கவிதை எழுது என்றாள். எழுதி தந்தேன் அவள் பெயரை, சிறு புன்னகையோடு இது பழைய பஞ்சாங்கம் என்றாள். அவள் பெயரில் ஒவ்வொரு எழுத்திலும் ஓராயிரம் கவிதைகள் ஒளிந்திருக்கிறது. பாவம் அவள் அறியவில்லை. அவள் பெயரில் ஒவ்வொரு எழுத்திலும் ஓராயிரம் கவிதைகள் ஒளிந்துள்ளதை பாவம் அவள் அறியவில்லை. வாடும் மலரோடு தேடியும் நிலவும் கவியாய் இருக்கும் போது என் இதயம் கவர்ந்த என்னவளின் பெயரும் எனக்கு கவிதைதான். வாடும் மலரும் தேயும் நிலவும் கவிதையாய் இருக்கும் போது என் இதயம் கவர்ந்த என்னவளின் பெயரும் எனக்கு ஒரு கவிதைதான். இதயம் கண்களை பார்த்து சொன்னது, நீ விரும்பும் யாரையும் பார்க்காதே, ஏனென்றால் நீ பார்க்க மட்டும்தான் செய்வாள். நான் அடிமையாகி விடுவேன் அவள் பார்வை. நான் அடிமையாகி விடுவேன் அவள் பார்வை. நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. நான் அடிமையாகி விடுவேன் அவள் பார்வை.
2: ஆமா,
1: வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இந்த நெஞ்சல் படத்துல இருந்து கண்ணால வில வீசுறது.
1: கண்ணால வில வீசுறது. ஆமா,
2: இப்படி
1: பழைய ஞாபகத்துல சொல்லுகிறீர்கள். நன்றி, விவகாவினுடைய வரிகளில் அமர்ஜித்தினுடைய இசையமைப்பில் வந்த பாடல் சின்னையினுடைய குரல். ஒழிக்கும் இந்த நேரம் மட்டுமே 40 நிமிடம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்கள்?
2: நானும் அதே சுகமாக இருக்கின்றேன்.
1: சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: சின்ன கவிதை தான்.
1: சொல்லுங்க.
2: பெண்கள் அழகு தேவதைகள் தான், தேவ தூதர்கள் ஆகிய ஆண்கள் இல்லையே, தேவதைகளும் வெறும் பாத்திரங்களே. பெண்களின் கூந்தல்களோ மின் விசிறி போல் வெப்பத்தை தணிக்கும், ஆண்களின் கிருந்தலோ பந்தல் போல் வெப்பத்தையே தடுக்கும். பெண்களின் துருவங்கள் முழுமையான அழகான உருவங்கள், ஆண்களின் துருவங்களோ துருவங்கள். அந்த துருவங்கள் இல்லையே பருவங்கள் இல்லை, அந்த பருவங்கள் இல்லையே 1000 இளவாக பலம் வந்தும் இளவும் தேவதைகளும் பெண்மைக்கு இல்லையே. நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: என்ன பாடல்?
2: பாடல் வந்து 1000 நிலவே படத்துல இருந்து தேவதை இல்லம் தேவிங்கிற பாடல்.
1: தேவதை இல்லம், ஆமா, எஸ்பிபி பாடிய பாடல்.
2: ஆமா,
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம். நன்றி.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என் மீது பிரியம் கொண்டவரும் என் பிரிவை ஒரு போதும் உணர்ந்தது இல்லை. நான் இல்லாத இடங்களில் வறுமை எதையும் அவர்கள் காண்பதில்லை. நீ எப்போது இங்கிருந்தால் நன்றாக இருக்குமோ என்று சொல்லி இயங்க போவதும் இல்லை. இடைபெற்று சென்றவர்கள் ஒருவர் கூட மனம் மாறி திரும்பி வருவதில்லை. நான் ஊருக்கு வழியே மலையில் வழியில் நிற்கும் கட்சிக்கம். ஒரு செல்வி எடுக்கும் போது நான் ஒரு கணம் புன்னகை செய்வேன். அவ்வளவுதான்.
0: வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியுது?
1: முத்து பாடத்துல விடுகதையா இந்த வாழ்க்கை.
0: விடுகதையா இந்த வாழ்க்கை. ஆமா, ரஹ்மானுடைய இசையமைப்பில் வந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வைரமுத்துவினுடைய வரிகளில் ஹரிஹரனுடைய குரலில்

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. தொடர்ந்து உங்களுக்கு நேயர்களான சிவலிங்கம் ஐயா மற்றும் புருஷோத்தமன் ரமேஷ் மற்றும் கலியுகவரதனுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். தமிழ் எக்ஸ்பிரஸ் மற்றும் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாயபடிகள் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும் 416-700-2222 416-700-2222 J.CA

வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
1: 4161 0462.
2: குரல் கேட்போம். அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ, குட் மார்னிங் யோசிப்பா.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD
1: Asian Textiles in Maverum Mega Sale. Worldwide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca
7: 905-417-6069. தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: தேசமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222-J.CA.
4: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து, அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து, அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-6-7-7-2-0-0. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன்.
6: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay, no problem undichu nam.
6: Bar kalamu closing da, tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிகா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி,
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
7: 416-268-0155. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: சுமஜி இப்பாடுங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்.
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

நான் வந்து ஏய் எவ்வளோ சப்ளை தான்

பெரியேற விதிமாற சதிகார கதிமாற.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD Asian Textiles in Maabiram Mega Sale. Towide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti 2-4 $10, nighty 3-4 $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough, Asians. மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ். எச்டி தமிழ், எச்டி.
0: இன்று மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ். எச்டி தமிழ், எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: அரசு ஓய்வூதிய கொடுப்பரவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பொறுப்பான அமைச்சர் சந்தன அபேரத்ன உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ கொடுப்பனவு மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளில் 98% ஏற்கனவே முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். ஒய்வூதிய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தரவு கட்டமைப்பில் மொத்தம் 463,000 ஒய்வூதியக்காரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 429,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 2,500 புதிய ஒய்வூதிய பயனாளிகள் இக்கட்டமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊதிய முரண்பாடு உள்ளிட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தே வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் இதற்கு முன்னர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் போன்ற வெளிப்புற குழுக்களில் பங்கேற்பதில் இருந்து பொறியியலாளர்கள் விலகியிருப்பார்கள் என்று இதுகுறித்து பிப்தி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் உமேஷ் அலுத்துபால ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டார். மேலும் தேசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்படாத ஏனைய பணிகளில் இருந்தும் விலகியிருக்க பொறியியலாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் ஒருங்கிணைப்பு பணிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ள உமேஷ் அலுத்வால, அதிகாரிகள் இதற்கு உரிய தீர்வை வழங்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பாட்டியாக சித்தரித்து நோர்வே நாட்டு நாளிதழ் கேலிச்சித்திரம் வெளியிட்டது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நோர்வே நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சென்றபோது அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நோர்வே பெண் பத்திரிகையாளர் ஹெல்லிங், பிரதமர் நரேந்திர மோடி ஏன் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பது இல்லை, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம், மனித உரிமைகளின் நிலை என கேள்வி எழுப்பினார். இதற்கு இரு நாட்டு தலைவர்களும் எந்த பதிலும் அளிக்காமல் அங்கிருந்து சென்றனர். இந்த நிலையில் குறித்த பத்திரிகையாளர் இந்த விவாதத்தை காணொலியாக பதிவு செய்து தன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இது இணையதளத்தில் பரவி விவாத பொருளான சூழலில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பாட்டியை போன்று சித்தரித்து நோர்வே நாளிதழ் கேலிச்சித்திரத்தை வெளியிட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த கேலிச்சித்திரம் இனவெறி மற்றும் பிற்போக்குத்தனமானது என சமூக வலைதளங்களில் கடுமையாக சாடியுள்ளனர். இந்தியா என்றாலே பாம்பாட்டிகளின் தேசம் என்ற பழைய காலனித்துவ சிந்தனையில் இருந்து ஐரோப்பிய ஊடகங்கள் எப்போது விடுபடும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஐரோப்பிய நாடாளுமன்றம் புதன்கிழமையன்று சேஃப் என அழைக்கப்படும் பாதுகாப்பு கடன் மற்றும் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கனடாவை முறைப்படி இணைத்துக் உள்ளது. இதன் மூலம் இதில் இணையும் ஒரே ஐரோப்பியர் அல்லாத நாடாக கனடா உள்ளது. ஐரோப்பாவுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை ஒப்பந்தத்தில் கனடாவின் பங்கேற்பு ஒப்புதல் அளிக்கும் இறுதி வாக்கெடுப்பை ஐரோப்பிய நாடாளுமன்றம் புதன்கிழமை நிறைவேற்றியது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 240 பில்லியன் டாலருக்கு சமனானதாகும். உறுப்பு நாடுகள் ராணுவ தளபாடங்களுக்காக குறைந்த வட்டி கடன்களை பெற அனுமதிக்கும் இந்த திட்டம் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் நிலையை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ரியாம் யூரோப் எனப்படும் ஒரு பரந்த முன்முயற்சியின் ஒரு பகுதியாகும். வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இதை ஒரு முக்கியமான படியாக பாராட்டினார். பொதுவாக ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் கொள்முதல் போட்டிகளில் இப்போது கனடிய நிறுவனங்களும் பங்கேற்க முடியும் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தில் கனடா இணைவது ஒரு குறிப்பிடத்தக்க புதுமையாகும். எனவே இன்றைய இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்று ஆனந்த் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் குழுவிலிருந்து கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் துன்புறுத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆர்வலர்கள் தரையில் மண்டியிருக்க அவர்களுக்கு முன்னால் பென்கவீர் இஸ்ரேலிய கொடியை அசைத்து கூச்சலிடும் இந்த காணொலி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலிய தூதர்களை நேரில் அழைத்து தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹாபி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சார்பில் இதற்கு முதல் முறையாக பகிரங்க கண்டனம் தெரிவித்துள்ளார். உதவி கப்பல் பயணம் ஒரு முட்டாள்தனமான உத்தி, ஆனால் பென்கவீர் தனது நாட்டின் கண்ணியத்தையே காட்டிக் கொடுத்து விட்டார் என அவர் விமர்சித்துள்ளார். இருப்பினும் இந்த ஆர்வலர்களின் கப்பல் குழுவுக்கு எதிராக அமெரிக்க நிதி திணைக்களத்தின் தடைகளை விதித்த மறுநாளே அமெரிக்க தூதுவரின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளதால் இது வெறும் வெற்று வார்த்தை என்றும் இஸ்ரேல் மீதான அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை இது காட்டுகிறது என்றும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
2: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: வாரத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 10 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 8 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
1: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய காலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இடம்பெறும். தொடர்ந்து 11:30 ஒரு மணி வரை என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட

பணத்தை எப்படி சேமிப்பது என்பது பற்றி நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். முன்னொரு காலத்தில் வந்து எங்களுடைய தாத்தா பாட்டி வந்து எங்களுடைய தாய்நாட்டில் வாழ்ந்தவர்கள் வந்து மிகவும் செல்வந்தர்களாகவும் மிகவும் பணக்காரர்களாகவும் பெரிய பெரிய தொழிலதிபர்களாகவும் இருந்தார்கள். நிறைய சொத்துக்களுடன் அதிபர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த பணத்தை சேமிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இப்போ இருக்கிறத விட கம்மியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய வருவாய் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட எங்களால் பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று கூறுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? வாருங்கள், அலசலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-464-2222.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ரஜி. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மகிழ்ச்சியா உச்சமா கலகலப்பா இருக்கிறேன். நன்றி.
1: சூப்பர். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இன்னைக்கு செந்தமிழ் பாட்டு படத்துல காலையில் கேட்டது கோவில் மணி அந்த பாட கேப்போம். இன்னைக்கு நல்ல தலைப்பு வந்து கொண்டிருக்கிறீங்க, நல்லா இருக்கும் கேட்க.
1: கண்டிப்பாக வாருங்கள், கதைப்போம்
2: நிறைய நிறைய கதைக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் சிவநலதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:13.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 7622222. தெளிப்படுத்தல கங்கை நதி ஓரம் வந்து பாட்டு வைக்கிறீங்களா?
2: ஆமாம், கேஜி ஜெயசுதாசன் மற்றும் வாணி ஜெயராமன் பாடி ஒரு பாடு.
1: ஆமாம் ஆமாம்,
2: கேட்ட மகளுங்கள் நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: தொடர்ந்து சந்திப்போம், நன்றி உங்களுக்கு.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம். நான் சுதா. எப்படிங்க? நீங்க எப்படிங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் அதே நலமா இருக்கிறோம்.
2: இந்த பாடல் தெரிவு
3: பாட்டு வந்து புதிய ஸ்வரங்கள் படத்துல இருந்து அந்த ஓ வானம் உள்ள காலம் மட்டும் வந்த பாட்டு.
2: இளையராஜாவுடைய இசையமைப்பில் வந்த பாடு. கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் உமா ராமனுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 9:24 நிமிடம்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ CA.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் ஈசன் நாயகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க
2: ஈசன்? நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு கழுகு படத்துல இருந்து ஆத்தாடி மனசுதான் அந்த பாட்டு.
1: ரெக்கை ஹட்டி பறக்குது, அப்படியா? முத்துக்குமாரனுடைய வரிகள். கார்த்திக் ராஜா அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:30 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் தாரணி, கழிக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
2: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: பாட்டு எனக்கு இன்றைக்கு எங்களோட மகளின் பர்த்டே, அதுக்காக இந்த பாட்டை கேட்க போறேன்டா. எந்த வாழ்க்கையின் அக்கன்னு சொல்ல இந்த கண்ணம்மா படத்துல இருந்து அந்த பாட்டை கேட்பாங்க.
2: என்ன பேர் உங்களுடைய மகளுக்கு?
3: தீபிகா.
2: தீபிகா,
3: அப்ப அவளுக்காக கேட்பேன் பாட்டை.
2: கண்டிப்பாக கேட்டு மகளுங்கள் கடந்த சந்திப்போம். நன்றி
3: நன்றி நன்றி.
2: ஆமாம், தீபிகா அவர்களுக்கு சீமார் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடல் மேனோ அவர்கள் பாடிய பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 9:37 நிமிடம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமா மச்சான், நன்றி.
1: என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் வந்து எஜமான் படத்துல இருந்து ஒரு நாள் முன்னே மறவாத வர வேண்டும் பாடல். அதுக்கு முன்னாடி தாரணி அமைப்பு பிறந்த நாளுக்கு குறிக்கோள்.
1: நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம், நன்றி,
1: நன்றி. ஆமாம், எஜமான் திரைப்படம் 1993 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 9:43.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நானும்
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு முத்து படத்திலிருந்து கொக்கு சைவ கொக்கு.
3: கொக்கு சைவ கொக்கு, ஆமாம். அந்த பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம், நன்றி.
4: ஆமாம், நன்றி, வணக்கம்.
3: இந்த பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் SPB மற்றும் தேனி அம்மா அவர்கள் பாடிய பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 9:50.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை தொடர்ந்து சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அருண்குமார், நம்புகிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கேன், நன்றி.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: வெறும் கண்ணு கூட போகுதையா படத்துல இருந்து மனச மடிச்சு என்ற பாடல். மற்றது சீமானியின் மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்துக்
1: கொள்வேன். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி.
1: என்ன பாடல் தெரியுது?
3: ஒரு காதல் பாட்டு. ஓர் ஆயிரம் அந்த பாட்டு.
1: ஆமாம், TMS பாடிய பாடல். உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
3: நன்றி.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜிதோ, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சிகளோட அருமையான பாடல் தெரிவுகளை கொண்டு வந்தார்கள் நேர்களும். நானும் ஒரு பாடல்
1: நல்லது சொல்லுங்க. நீங்கள் என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு இன்றைக்கு பாசக்கார கிளிகள் அந்த படத்துல இருந்து எந்த பாடல்களில் நீ நீலாம் பரி உன்னை பார்க்காமலே மனமுறங்காதடி அந்த பாடல்கள்.
1: கேஜி ஜேசுதாசும் சசிரேகாம் பாடிய பாடல்.
4: ஆமாம், அருமையான ஒரு பாடல் கேட்போம்.
1: நல்லது. உங்களுடைய பாடலும் பெறும், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்க மடத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, செவந்தி கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் செவந்தி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்க செவந்தி, என்ன பாடல் தெரியுது?
5: தாரணியின் மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக் கண்டு மறுபடியும் திரைப்படத்துல இருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு.
1: எல்லோரும் சொல்லும் பாட்டு. ஆமாம், SPB பாடிய பாடல். உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, கலந்து சந்திப்போம்.
5: வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் வணக்கம் ரஜி, இனிய காலை வணக்கம். கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: மகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் வாழ்த்திக்கொண்டு என்னுடைய உண்டவட்ட சகோதரன் அகிலா, மற்றது எங்களோட சொந்தக்கார உள்ள தாரிகா, மற்ற என்னோட நண்பி ரூபி, இந்த மூணு பேரும் பிறந்த நாள் கொண்டாடினோம். அவையும் நூடிவாண்டு வாழ்த்திக்கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் நூடிவாண்டு வாழ்த்திக்கொண்டு இன்றைக்கு வந்து யாரடி நீ மோகினில எங்கேயோ பார்த்து மயக்கம் பாட்டு கேட்போம்.
1: யாரடி நீ மோகினி. ஆமா, நல்ல பாடல்.
6: நன்றி. நன்றி.
1: அந்த பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ராஜி, நான் லலித் காய்க்கிறேன். எப்படி இருக்கு?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: ஓ, நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம்.
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
7: இன்றைக்கு தாரணியின் மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எனக்கு நவீன சரஸ்வதி திரைப்படத்துல வந்து காத்திருந்தால் அன்பு அந்த படக்கப்போம்.
1: ஆமாம், உங்களுடைய பாடலும் பெறும், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
7: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்மா, சிவலிங்க எப்படி, நல்லமா இருக்குங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நல்லவா உற்சாகமா இருக்கேன், நடைபயிற்சியில நிக்கிறேம்மா.
1: நல்லது.
8: அன்பு தாரணிக்கு மகளுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள். வேற இன்னைக்கு வெற்றிவேல் படத்துல இருந்து ஆட்டம் போடுவோமா, அந்த பாட்டு கேட்போமா உற்சாகமா.
1: கண்டிப்பாக, வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஆட்டம் போடல் பாடல். உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
8: நன்றி. வாய்ப்புக்கு இன்னைக்கு நல்லா பிஸி போல உங்களுக்கு.
1: ஆமா, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி, வாய்ப்பு.
1: ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
9: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
11: உங்களுக்கு
12: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
13: 905-270-8800
12: உதயம் சூப்பர் மார்க்கெட்
14: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
15: CMR தமிழ் HD
14: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
15: தமிழ்
14: HD தமிழ் HD
1: CMRின் மனத்தியால செய்திகள்
16: மனத்தியால செய்திகள்
17: CMR தமிழ் HD அவலி நியூஸ்
18: இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு இறக்குமதி செலவுகள் மற்றும் நாணய மாற்று விகித மாற்றங்கள் ஆகியவற்றின் தாக்கமே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விலை அதிகரிப்பு இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாகவும் இதனால் நுகர்வோர் கூடுதல் செலவினத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் டி வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் நமது தொப்புள்குடி உறவுகளுக்கான ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான விடுதலைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் பல தலைமுறைகள் தங்களின் குழந்தை பருவம் குடும்பம் கல்வி மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்துள்ளனர் தமிழர்கள் மீது திட்டமிட்ட மொழி அடக்குமுறை கல்வி மறுப்பு நில அதிகரிப்பு மற்றும் ராணுவ அடக்குமுறைகள் தொடர்ந்தும் திணிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் உலகம் முழுவதிலும் தடை செய்யப்பட்டு இருந்த கொத்துக்குண்டுகள் ரசாயன குண்டுகள் போன்ற மனிதாயுமாற்ற ஆயுதங்கள் தமிழர்கள் மீது வீசப்பட்டு நமது உறவுகள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள் குறிப்பாக 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் பாதுகாப்பு வளையங்களுக்குள் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து 175,000 அதிகமான உறவுகள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர் உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு இனத்தின் உயிர் பறிக்கப்பட்டது இந்த அத்தனை கொடுமைகளுக்கும் சகோதர யுத்தங்களாலும் காட்டிக் கொடுப்புகளாலும் இன ஒற்றுமையை பிளவுபடுத்திய துரோகங்களாலும் நடந்தேறியவை என்பதை வரலாறு மறைக்கவோ மறுக்கவோ முடியாது எனவே ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்காமல் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியின் தலைவரான தி வேல்முருகன் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியா அல்லது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த செய்தியாளரும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தகவல் தொழில்துறை பாசறை செயலருமான ஹாஜா முகைதீன் அவரது வீட்டின் வாசலில் வைத்து போதைக் கொம்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் போதைப் பொருளின் விற்பனைக்கு எதிராக நிற்கும் ஒரு செய்தியாளருக்கே இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வன்முறை தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் எளிய மக்களின் நிலை என்னவாகும் நாட்டில் நாள்தோறும் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தொடர்ந்த இந்த கொடூர சம்பவங்கள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் தொடரும் என்றால் நடப்பது திமுக ஆட்சியா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் முதல்வராக பதவியேற்றதும் போதைப் பொருளை தடுப்பதற்கான சிறப்பு அதிரடி அமைப்பு என்று கையெழுத்திட்டு தமிழக முதல்வர் விஜய் அதிரடியாக அறிவித்தார் அந்த படை தற்போது என்ன செய்கின்றது என சீமான் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் இபோலா நோய் பரவி வரும் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு சமீபத்தில் பயணம் செய்த ஒன்டாரியோ மாகாணவாசி ஒருவருக்கு மிகுந்த முன்னெச்சரிக்கையாக அந்த நோய்க்கான பரிசோதனை செய்யப்படுகிறது என்று மாகாணத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நபர் எப்போது கனடாவுக்கு திரும்பினார்கன்றோ அல்லது அவருக்கு அறிகுறிகள் இருந்தனவா என்றோ விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் பயணத்தின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக பரிசோதனை நடத்தப்படுவதாக கூறியது மிகுந்த முன்னெச்சரிக்கையாக நிறுவப்பட்ட மருத்துவ நெறிமுறைகளுக்கு இணங்க நோயாளியின் சமீபத்திய பயணங்களை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் ஈபோலா வைரஸ் உட்பட பல்வேறு சாத்தியமான தொற்று நோய்களுக்காக அவரை பரிசோதித்து வருகின்றனர் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுக் கொண்டது. 1976 ஈபோலா நதிக்கு அருகில் இந்த வைரஸ் முதன் முதலில் அடையாளம் காணப்பட்டதிலிருந்து கொங்கோவில் பதிவு செய்யப்பட்ட 17வது ஈபோலா நோய் பரவலாக இது அமைகின்றது. பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மற்றும் நிறுவப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகளுடன் நோய் பரவல்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் அந்நாடு விரிவான அனுபவத்தை பெற்றுள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது. இப்பகுதியில் ஏற்பட்ட பெரும்பாலான நோய் பரவல்கள் மிகவும் பொதுவான மற்றும் பெரும்பாலும் கடுமையான வகையான ஜர் ஈபோலா வைரஸ் வகையை சேர்ந்தவை. இருப்பினும் உகாண்டா மற்றும் சூடானில் ஈபோலா வைரஸ் உட்பட மற்ற வகைகளாலும் நோய் பரவல்கள் ஏற்பட்டுள்ளன. கனடாவில் ஈபோலா நோய் பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று கனடாவின் பொது சுகாதார அமைப்பு கூறுகின்றது. ஈரானுடனான தொடர் மோதல் மற்றும் தேக்கமடைந்துள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் வெள்ளை மாளிகையின் துணை தலைமை பணியாளர் ஸ்டீபன் மில்லர் ஈரான் தலைமைக்கு ஒரு நேரடியான மற்றும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஃபோக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் பேசிய மில்லர், தெஹ்ரானிலுள்ள அரசாங்கம் தற்போது அமெரிக்காவிடமிருந்து ஒரு தீர்க்கமான இறுதி எச்சரிக்கையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரானில் பொறுப்பேற்றுள்ள இந்த புதிய குழு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் உள்ளது. அவர்கள் அமெரிக்காவுக்கு திருப்தி அளிக்கும் வகையிலான ஒரு ஒப்பந்த ஆவணத்துக்கு ஒப்பந்தம் அளிக்கலாம், அல்லது நவீன வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத வகையிலான ஒரு தண்டனையை எங்கள் ராணுவத்திடமிருந்து எதிர்கொள்ளலாம். எனவே அவர்கள் முன்னுள்ள தீர்வாகும் என்று அவர் மேலும் கூறினார்.
11: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 11 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 8 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
11: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
16: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
2: வணக்கம் போறோம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: நான் அடிமையில் என்ற படத்திலிருந்து திரும்பி கேட்ட பாடலை ஒடுவர் பாடல் கேட்டுக்கோ.
1: கண்டிப்பாக உங்களுடைய பாடல் வரம். நன்றி.
2: நன்றி
1: நன்றி. தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 11:30 மணி வரை இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164442222.

0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் events.kilikoot.ca. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது சிவப்பு மஞ்சள் பச்சை, இரண்டாவது உன்னுடன், மூன்றாவது வெள்ளவன், நான்காவது கேளடி கண்மணி, 5வது அன்னக்கொடியும் கொடி வீரனும் என்ற திரைப்படங்கள். மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன், முதலாவது சிவப்பு மஞ்சள் பச்சை என்ற திரைப்படம், இரண்டாவது உன்னுடன், மூன்றாவது வெள்ளவன், நான்காவது கேளடி கண்மணி மற்றும் 5வது அன்னக்கொடியும் கொடி வீரனும் என்ற திரைப்படம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி கோதாஸ்,
1: சொல்லுங்க.
2: எனக்கு முதலில் தாரணியின் மகள் தீபிகாவுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பாடல் வந்து
1: உன்னுடன்,
2: மற்றது கேளடி கண்மணி, மூன்றாவது ஒன்றுக்கு போடுவோம் சிவப்பு மஞ்சள் பச்சை.
1: சிவப்பு மஞ்சள் பச்சை 2-4-1. நன்றி.
2: ஆமா நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன் நல்ல நல்ல வணக்கம். எல்லாம் நல்ல படங்கள். எனக்கு வந்து 1-3-5.
1: 3-5. நன்றி
3: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் ஈசன் நாயகரன்.
1: வணக்கம் ஈசன், சொல்லுங்க.
4: எனக்கு தாரணியின் மகள் தீபிகாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கொண்டு எனக்கு வந்து 3-4.
1: 3-4. நன்றி
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், காசுநாதன்.
1: வணக்கம்.
5: எங்களுக்கு பாட்டுக்கு சான்ஸ் இல்ல பொருளாக பரவாயில்ல. இது நான் 4-5-1.
1: 4-5
5: ஒன்றும்
1: ஒன்று. நன்றி
5: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், அருண்குமார் கதைக்கிறேன்.
1: வணக்கம் அருண், சொல்லுங்க.
6: வல்லவன் உன்னுடன், சிவப்பு மஞ்சள் பச்சை.
1: வல்லவன் உன்னுடன் 3-2-1. நன்றி
6: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: 2-4-2.
1: நன்றி
7: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம். சிவரிங்கம்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
8: 1-3-5.
1: நன்றி
8: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் முல்லை சிங்கம்.
1: வணக்கம் முல்லை சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானே நல்லா இருக்கிறேன், நன்றி.
9: முதல் தாரணியின் மகளுக்கு பர்த்டே விஷ் பண்றது, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 1-3-5.
1: நன்றி
9: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் ராஜி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
10: ஓமோம் நலமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்கள் நீங்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி
10: நன்றி. எனக்கு வந்து 3-4-5.
1: 3-4-5. நன்றி
10: நன்றி நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை, இரண்டாவது வந்து உன்னுடன், மூன்றாவது வெள்ளவன், நான்காவது கேளடி கண்மணி, மற்றும் 5வது அன்னக்கொடியும் கொடி வீரனும் என்ற திரைப்படம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30-க்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம்.

உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் அருண்குமார் அவர்கள் விரும்பி கேட்ட கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ராவினுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:17.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜதோம.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: ஆமாம், இன்றைக்கு முதல்கண் அந்த தாரணியின் மகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு 1, 3, 5
1: 1, 3, 5 நன்றி
2: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நான் மதிகளுக்கு எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நானும் நலமா
1: இருக்கிறேன். சொல்லுங்க.
3: முதல்ல கீர்த்தி ஆக்கினிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு 2, 4
1: 2 மற்றும் 4 நன்றி
3: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜி. எனக்கு உன்னிடம் அப்புறம் கேளடி கண்மணி.
1: உன்னுடன் மற்றும் கேளடி கண்மணி 2 மற்றும் 4 நல்லது. நன்றி
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: மகளுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்தது 3, 4 வல்லவனும் கேளடி கண்மணி.
1: வல்லவன் மற்றும் கேளடி கண்மணி நல்லது. நன்றி நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது சிவப்பு மஞ்சள் பச்சை, இரண்டாவது உன்னுடன், மூன்றாவது வெள்ளவன், நான்காவது கேளடி கண்மணி மற்றும் 5வது அன்னக்கொடியும் கொடி வீரனும். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடியும் தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ரஜி, நான் ஷெரின் கிடைக்கிற. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நலமாக
1: இருக்கிறேன்.
6: எனக்கு உன்னுடன் கேளடி கண்மணி அண்ட் வல்லவன்.
1: உன்னுடன் கேளடி கண்மணி மற்றும் வல்லவன்.
6: ஆமா.
1: 3 திரைப்படங்களும் பார்த்தீர்களா?
6: ஆமா ஆமா ஆமா.
1: நல்லது. நன்றி
6: நன்றி. வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்னுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:25. அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க? நன்றி. சொல்லுங்க.
7: மகளுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மற்றது 2, 4
1: 2 மற்றும் 4 நன்றி
7: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.

0: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, நான் பவன் பேக்கரன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு வான்கூவர் காலநிலையில? நல்லது. சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து 4-3-1
0: 4-3-1 கேளடி கண்மணி தான் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரமேஷ். சொல்லுங்க.
2: 4-1-5
0: 4-1-5 கேளடி கண்மணி. ஆமா, நன்றி.
2: நன்றி.
0: ஆமாம், பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? மூன்று மற்றும் ஒன்று. நன்றி. நன்றி. ஆமாம், பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5%
7: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266
7: Jewelers.
9: Everything okay? No problem, Dijinam.
8: Bar glamu closing da tadikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
9: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
8: Chellam illa dad. Selvam.
9: Sari, sari.
0: Alaippal irukkum adutha neeriyirka sandhithukondu vanakkam.
12: Vanakkam Raj, eppadi irukkeenga?
0: Nalla sugamaga irukkiren. Neengal eppadi irukkireenga?
12: Anga nalla sugama irukkum. Kadasi kashtam irukka
0: na? Aama. Yaar kadaippadu? Chandrana?
12: Aama, Chandran.
0: Chandran. Chellunga.
12: Okay. 10-3-1-7-6
0: இது 5 திரைப்படங்கள் தான் தருகின்றேன்.
12: ஓ, ஓகே ஓகே ஓகே.
0: முதலாவது சிவப்பு மஞ்சள் பச்சை, இரண்டாவது உன்னுடன், மூன்றாவது வெள்ளவன், மற்றும் நான்காவது கேளடி கண்மணி, மற்றும் ஐந்தாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும்.
12: ஓகே, கேளடி கண்மணி.
0: ஆஹா.
12: அந்த பச்சை கொடியா?
0: சிவப்பு மஞ்சள் பச்சை.
12: ஓகே, சிவப்பு மஞ்சள் பச்சை.
0: நன்றி.
12: நன்றி.
0: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:35.
13: ஐயா கொஞ்சம் பாடுகிறீர்களா?
14: என்ன பாடுவது?

0: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
1: கேட்டியா, பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
0: வேறயா, நான் பாடம் நடத்துவேன்.
1: அப்புறம்
0: பிரே

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த செவ்வந்தி கண்ணன் மற்றும் லலித் சிவலிங்கமையா மற்றும் சிவானந்தனுடைய பாடல்கள் அடுத்து வரும் மனத்தியாளத்தில் இடம்பெறும். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து SPB-யினுடைய குரல். வழக்கம் இந்த நேரம் 10 மணி 41 நிமிடம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் குரலில் ஒலிக்கு வந்த நேரம் 10:46.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. சிஎம்ஆர் தமிழேசியின் பதக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து சுசீலாவினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 10:51.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: தமிழேஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து KG ஜேசுதாஸ் மற்றும் சித்ராவினுடைய குரலில்

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் உமாராமணன் குரலில் ஒழிக்கும் இது நேரம் 11:03.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: அரசு ஓய்வூதிய கொடுப்பரவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பொறுப்பான அமைச்சர் சந்தன அபேரத்ன உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளார். உத்தியோக கொடுப்பனவு மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளில் 98% ஏற்கனவே முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். ஒய்வூதிய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தரவு கட்டமைப்பில் மொத்தம் 463,000 ஒய்வூதியக்காரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 429,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 2,500 புதிய ஒய்வூதிய பயனாளிகள் இக்கட்டமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊதிய முரண்பாடு உள்ளிட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தே பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் இதற்கு முன்னர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் போன்ற வெளிப்புற குழுக்களில் பங்கேற்பதில் இருந்து பொறியியலாளர்கள் விலகியிருப்பார்கள் என்று இதுகுறித்து பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் உமேஷ் அலுத்துபால ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டார். மேலும் தேசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த பீதி அபிவிருத்தி அதிகார சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்படாத ஏனைய பணிகளில் இருந்தும் விலகியிருக்க பொறியியலாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் ஒருங்கிணைப்பு பணிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ள உமேஷ் அலுத்வால அதிகாரிகள் இதற்கு உரிய தீர்வை வழங்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பாட்டியாக சித்தரித்து நோர்வே நாட்டு நாளிதழ் கேலிச்சித்திரம் வெளியிட்டது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நோர்வே நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சென்றபோது அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நோர்வே பெண் பத்திரிகையாளர் ஹெல்லிங், பிரதமர் நரேந்திர மோடி ஏன் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பது இல்லை, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் மனித உரிமைகளின் நிலை என கேள்வி எழுப்பினார். இதற்கு இருநாட்டு தலைவர்களும் எந்த பதிலும் அளிக்காமல் அங்கிருந்து சென்றனர். இந்த நிலையில் குறித்த பத்திரிகையாளர் இந்த விவாதத்தை காணொலியாக பதிவு செய்து தன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இது இணையதளத்தில் பரவி விவாத பொருளான சூழலில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பாட்டியை போன்று சித்தரித்து நோர்வே நாளிதழ் கேலிச்சித்திரத்தை வெளியிட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த கேலிச்சித்திரம் இனவெறி மற்றும் பிற்போக்குத்தனமானது என சமூக வலைதளங்களில் கடுமையாக சாடியுள்ளனர். இந்தியா என்றாலே பாம்பாட்டிகளின் தேசம் என்ற பழைய காலனித்துவ சிந்தனையில் இருந்து ஐரோப்பிய ஊடகங்கள் எப்போது விடுபடும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஐரோப்பிய நாடாளுமன்றம் புதன்கிழமையன்று சேஃப் என அழைக்கப்படும் பாதுகாப்பு கடன் மற்றும் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கனடாவை முறைப்படி இணைத்துள்ளது. இதன் மூலம் இதில் இணையும் ஒரே ஐரோப்பியர் அல்லாத நாடாக கனடா உள்ளது. ஐரோப்பாவுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை ஒப்பந்தத்தில் கனடாவின் பங்கேற்பு ஒப்புதல் அளிக்கும் இறுதி வாக்கெடுப்பை ஐரோப்பிய நாடாளுமன்றம் புதன்கிழமை நிறைவேற்றியது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 240 பில்லியன் டாலருக்கு சமனானதாகும். உறுப்பு நாடுகள் ராணுவ தளபாடங்களுக்காக குறைந்த வட்டி கடன்களை பெற அனுமதிக்கும் இந்த திட்டம் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் நிலையை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ரியாம் யூரோப் எனப்படும் ஒரு பரந்த முன்முயற்சியின் ஒரு பகுதியாகும். வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இதை ஒரு முக்கியமான படியாக பாராட்டினார். பொதுவாக ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் கொள்முதல் போட்டிகளில் இப்போது கனடிய நிறுவனங்களும் பங்கேற்க முடியும் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தில் கனடா இணைவது ஒரு குறிப்பிடத்தக்க புதுமையாகும். எனவே இன்றைய இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்று ஆனந்த் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் குழுவிலிருந்து கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் துன்புறுத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆர்வலர்கள் தரையில் மண்டியிருக்க அவர்களுக்கு முன்னால் வென்கவீர் இஸ்ரேலிய கொடியை அசைத்து கூச்சலிடும் இந்த காணொலி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து,

0: உத்தி. ஆனால் பெண் கவிர் தனது நாட்டின் கண்ணிகத்தையை காட்டிக் கொடுத்து விட்டார் என அவர் விமர்சித்துக் உள்ளார். இருப்பினும் இந்த ஆர்வலர்களின் கப்பல் குழுவுக்கு எதிராக அமெரிக்க நிதி திணைக்களத்தின் தடைகளை விதித்த மறுநாளே அமெரிக்க தூதுவரின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளதால் இது வெறும் வெற்று வார்த்தை என்றும் இஸ்ரேல் மீதான அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை இது காட்டுகிறது என்றும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 11 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 9 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 10 பாகையில் காணப்படுகின்றது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான உன்னுடன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராமினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:14 நிமிடம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான உன்னுடன் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஹரணியினுடைய குரலில்

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: சிஎம்ஆர் தமிழேஸ்தியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான உன்னுடன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில் வழங்கும் நேரம் 11:23 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உன்னுடன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதாவினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:30.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: சிஎம்ஆர் தமிழேஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான உன்னுடன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலை

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை இன்றும் கலக்க நிகழ்ச்சியில் நீங்கள் வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பலதரப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அதாவது, பணத்தை சேமிப்பது எப்படி, நாங்கள் எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம், அந்த சேமிக்கும் பணத்தை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் பணத்தை சேமிப்பது எப்படி என்பது பற்றி கற்றுக் கொடுக்கலாம், அது மட்டுமின்றி எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் வந்து இப்போ இருக்கிற வசதி வாய்ப்பு இருக்காது பணத்தை எப்படி சேமிப்பது பற்றிய. ஆனால் அப்படி இருந்துமே அவர்கள் வந்து நிறைய செல்வந்தர்களாகவும் நிறைய தொழிலதிபர்களாகவும் நிறைய பணக்காரர்களாகவும் இருந்தார்கள், நிறைய நிறைய சொத்துக்களுடன் இருந்தார்கள். அப்படி அவர்களால் சேமிக்க முடிந்தது. ஏன் எங்களால் இப்பொழுது வந்து நாங்கள் நிறைய சம்பாதித்தாலும் கூட எங்களால் நிறைய சேமிக்க முடியவில்லை என்று சொல்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது ஏன், அதற்காக அதுகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அலசலாம் பாருங்கள். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4422 2.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
1: இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் வந்து இந்திய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது இன்று வந்து தீவிரவாத எதிர்ப்பு தினம் என்று சொல்லப்படுகின்றது. அது வந்து இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மறைந்த தினம் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. ராஜீவ்காந்தி 1991 May 21 அன்று கொலை செய்யப்பட்டதன் நினைவாக இத்தினம் கடைபிடிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. தீவிரவாதம் என்னும் சவாலை அரசியலுக்கு அப்பாற்பட்டு கடுமையாகவும் உறுதியாகவும் எதிர்கொள்வதையும் நாகரிகம் மற்றும் ஜனநாயக வாழ்க்கை முறைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் தீவிரவாதத்தை ஒழிப்பது என்ற கோட்பாட்டில் உறுதியாக இருக்கவும் இந்நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஒப்புக்கொள்ளப்பட்ட சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்லது ஒரு கொள்கைகள் ஆகியவற்றைக்கு தனிப்பட்ட மனிதன் அல்லது ஒரு சமூகத்தின் உயிர் உடைமைகள், கண்ணியம் அல்லது நம்பிக்கைகள் ஆகியவற்றை தான் பறக்கும் எந்த ஒரு சொல்லும் பயங்கரவாதம் அல்லது தீவிரவாதமாகும் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு அரசினை எதிர்ப்பவர்களை இராணுவம் அல்லது காவல்துறை மற்றும் உளவுத்துறை மூலமாக கொள்வது, சித்திரவதை செய்வது, நாடு கடத்துவது போன்றவற்றையும் பயங்கரவாதத்தின் ஒரு அங்கமாகவே சொல்லப்படுகின்றது.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: சினிமா தமிழ் HD-யின் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு வந்து, நாங்கள் பணத்தை எப்படி சேமிப்பது, அது பற்றி அலசலாம். அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்க யோசிச்சுதான் செய்யும். தங்கடபெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன்பட்டா இந்த நாடுகள்ல கடன்பட்டால் அவையால் மூச்சு அடைகிறண்டா பே கஷ்டம்.
1: உண்மைதான். ஆமா.
6: ஒரு வருமானம்
1: தானே,
6: ஒரு வருமானம் கடன் பட்டீங்கன்னா அந்த வருமானத்துல நீங்கள் ஒரு நாளைக்கு செலவழிச்சு போட்டு போடலாம் அவ்வளவுதான். அப்ப நாங்கள் செலவழிக்கக்குள்ள யோசிச்சு அவதான செலவழி வேலைய வந்தா சில பேர் வந்து வேலையை ஒரே வேலையை தான் நிப்பினம் வந்து ஒரே வேலையில நீக்கக்குள்ள அதுல முயற்சி வரண்டா வேலை சாப்பிட்டு சம்பளங்கள்ல கூட்ட மாட்டாங்க. அப்ப பதவிகள் மாறி மாறி சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போச்சுனவுண்டா கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் பண்ணும், நல்லமைக்கு வரலாம். மற்ற தேவைக்கு அதிகமான சாமான்களும் வாங்கக்கூடாது,
1: பொருட்களை வாங்கி சேர்ப்பது அதிகமாக இருக்கக்கூடாது,
6: அதிகமாக இருக்கக்கூடாது.
1: அதாவது செலவினங்களை தவிர்க்க வேண்டும். அப்படியா? வீண் செலவினங்களை தவிர்க்க வேண்டும்.
6: நிச்சயமா வீண் செலவினங்களை தவிர்க்க வேண்டும். முக்கியமான சாமான் வேணும் என்றால் வாங்கலாம். சில சாமான்கள் இருக்கவும் இதை விட வேற கொஞ்சம் தரமா வரக்குள்ள அதுல இல்லை என்று பார்த்துட்டு அதுல அட்வான்டேஜ் அது கிடக்கு அது கிடக்கு கண்டுட்டு வேண்டியவினோம். அப்ப அது வந்து வீண் செலவு தான். அந்த வேண்டின சாமான் முதல் வேண்டினது வீணா கிடக்கு.
1: பாவிக்காமலே இருக்கும்.
6: அதுதான் பாவிக்க மாட்டேன். அப்ப வீண் செலவு தானே அது
1: கண்டிப்பா.
6: அப்ப அதையும் யோசிச்சு நாங்கள் வருமானத்தை தக்கமாய் செலவழித்தால் ஓரளவு முன்னேறலாம். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில கஷ்டம்தான்.
1: கண்டிப்பா
6: பிள்ளைகளையும் அடிவா படிப்பிச்சு விடணும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. படிப்பிச்சு விட்டால் அவர் இந்த காலம் பிரைட் ஆகும். இங்க வந்து இப்ப நாங்கள் வந்த காலத்துல இருந்து நாங்கள் ஒரு ஆள் தான் உழைச்சு இதன்றோம். என்ன அங்க என்ன பரம்பரையா வார சொத்துக்களும் கிடாச்சு.
1: கண்டிப்பா
6: அதான் அதுல அங்க உள்ளவைக்கு கொஞ்சம் ஹெல்ப் கூட.
1: தாத்தா பாட்டியினுடைய காலத்துல வந்து அவர்கள் வந்து பெரிய பெரிய பணக்காரராக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து நமது தாய் நாட்டில இப்ப புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்கள் கொடுப்பது இப்ப அவர்கள் உதவி செய்யாவிட்டால் அங்கே இருப்பவர்களுடைய வசதி வாய்ப்புகள் மிகவும் கம்மியாகத்தான் இருக்கும்.
6: ஏனென்றால் அங்க வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, முயற்சியும் குறைவு.
1: கண்டிப்பா
6: ஒரு இதா செய்வினம் காசு இல்லையான இங்க இருக்கிறார்கள் நின்றால் அவைகள் அனுப்புறது. அப்ப அதை எடுத்து செலவழிக்கிறது. அப்ப அவைய இல்லை இப்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அந்த எண்ணம் இல்லை. அதால கொஞ்சம் கஷ்டம். ஸ்ரீலங்காக்கு போனவர் அப்ப இங்க போனால் நாங்கள் பொதுவா எல்லாருக்கும் செலவழிக்கிறோம்
1: தானே
6: கூட்டிக்கொண்டு போனால். அப்ப அவர் ஒரு வாக்களை கூட்டிக்கொண்டு போனவர் அப்ப ஃப்ரெண்டால சொன்னாரா நீங்கள் அங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க நாங்கள் உங்களுக்கு காசை கொடுக்கறோம் இருங்க வந்து. அப்போ அங்க வந்து ஒரு கணக்கா தான் இருக்கணும் அங்க நாங்கள் கூட்டிக்கொண்டு போறவே பார்த்துதான் கூட்டிக்கொண்டு போகணும். இல்ல கூட்டிக்கொண்டு போனா மூக்குடைய வேண்டியவர்.
1: ஆமா அங்கேயும் நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் தான் இல்லையா சொல்ல முடியாது. அந்த முந்தி இருந்த தாத்தா பாட்டி காலத்துல வந்து நிறைய வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். எப்படி சேமிப்பது என்பது வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் இப்பொழுது வந்து நிறைய விடயங்கள் இருந்தாலுமே அங்கு இருக்கிறவர்கள் வந்து புலம்பெயர் நாடுகளுடைய உதவிகள் தான் நிறைய இருக்கிறது.
6: நிச்சயமா நிச்சயமா. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகள் அது இதெல்லாம் கட்டி இருக்கணும். ஆனால் இந்த தேவையை கொண்டுதான் கூடுதலாக கட்டி இருக்கணும்.
1: ஆமா
6: போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் கூட அதுல கொஞ்சம் கஷ்டம் தானே விளக்கும்.
1: நன்றி உங்கள் வருகைக்கு செல்லுங்கள்.
7: நன்றி. சேமி பண்றதுதான் இப்ப அந்த குதிரை கொம்புன்னு சொல்லிவினமே, அதுதான் உண்மை. சேமி பண்றது இப்ப இந்த காலகட்டத்துல இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏனென்றால் இங்க தொழில் முனைப்போடு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அதை விட சாதாரணமா இப்ப வேலை செய்யற ஆக்களுக்கு எல்லாம் இங்கத்த வீடு கட்டிக்கொண்டு, இங்கத்த வீட்டு வாடகை கட்டிக்கொண்டு அல்லது மோல்கேஜ் கட்டிக்கொண்டு கார்களாக விழுந்து, அதை விட நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவர் சொன்ன மாதிரி புலம்பெயர்ந்தாலும் நாங்கள் குளத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறதால அங்கத்தை செலவுகள் எல்லாம் இருக்கு. இந்த சேமிப்புன்றது வந்து இந்த புலம்பெயர்ந்த நாள்ல மிக மிக கஷ்டம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்யலாம், சேமிப்பு இல்லாவிட்டாலும் கடன் இல்லாம நாங்கள் இருக்கிறத கொண்டு வாழ பழகிட்டோம் என்றால் அதுவே ஒரு வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன்.
8: உண்மைதான், உண்மைதான்.
7: என்ன கடன், கடன்ல நாங்கள் சிக்கினமோ, அதாவது இப்ப இங்க கடன் தாரதுக்கு எல்லாம் இங்க எங்களை வடிவா பிரெயின் வாஷ் செய்வினம், அதையெல்லாம் நம்பி அங்க அதால காசு வருது, இதால காசு வருது, இது எடுத்தா நெல்லம், அதை எடுத்தாலும் பிரெயின் வாஷ் நாங்கள் மாட்டுப்பட்டமோ அவ்வளவு தான் மீள இயலாது. சாதாரணமா இப்ப வீடு வாங்குறதும் அப்படித்தான், மில்லியன் கணக்குல வீடு வாங்கலாம் இல்லையென்று இல்ல, எல்லாரும் ஹெல்ப் பண்ணினோம், ஆனா எங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இது போகணும். இல்லையென்றால் பில்லியனாக்குல மோர்கேஜ் கட்டுறது அது பெரிய கஷ்டம். அது இந்த இப்ப ஒரு வேலை செய்து கொண்டு அல்லது சாதாரண வேலை செய்து கொண்டு அந்த மோர்கேஜை கட்டுறது என்பது இயலாத விஷயம். ஆசை இருக்கலாம், ஆனா ஆசைப்படணும். ஆனால் எங்கட தகுதி அறிந்து ஆசைப்பட்டு கடன் இல்லாம வாழ்ந்தோம் என்றால் அதுவே புலன்பெயர்ந்தார்கள் வெற்றி என்றதை நான் சொல்லுவேன்.
8: கண்டிப்பா, கண்டிப்பா. ஏனென்றால் இங்க இருக்கிறவர்கள் வந்து தங்களுடைய வருமானத்தை மீறி ஒரு பெரிய பெரிய வீடுகளா, நீங்க சொன்ன மாதிரி ஆசைப்படலாம், எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆசைப்பட்டால் காணும், அது கடனில் முடிந்ததா கடைசியா வீடும் இல்லாம போய்விடும்.
7: கடன் வண்டி கடன் பண்ணக்கூடாது, கடன் வண்டி கடன் பண்ணின சிலர் அதெல்லாம் பெரிய இப்ப தெரியாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல கிட்டத்தட்ட 6 மாதத்திலே சில தக்கண்டு சிலருக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். பிறகு உள்ள காசும் நாங்கள் எப்படியாவது சேமிச்ச காசும் இல்லாம போயிடும். இந்த வீட்டு முதலீட்டுல சில நேரம் யோசித்தான் செய்யணும், தங்களோட வருமானம் என்னன்னு பார்த்துதான் செய்யணும். எங்களுடைய தொழில் அது நிரந்தரமான சில விஷயங்கள் இருக்கு, சில நேரம் தொழில் கூட நிரந்தரம் இல்லாம இருக்குது.
8: என்ன கண்டிப்பா, கண்டிப்பா.
7: இதுல எல்லாம் மிக மிக யோசி செய்ய வேண்டிய விஷயம் என்றால் சில சிக்குப்பட்டால் அந்த வேலையில கடன்ற வேலையில நாங்கள் சிக்குப்பட்டால் மீளவே இயலாது.
8: ஆமா,
7: சேமிப்பை தாண்டி கடனைத்தான் நாங்கள் போக்கஸ் பண்ணணும். அதையும் தாண்டி சேமிச்சால் அது ஒரு சேமிப்பு தேவை தான் இல்லையன்று இல்லையா, அப்ப எங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் பழகி தந்தது. ஆனால் தற்சமய சூழ்நிலை தற்சமய வாழ்க்கை செலவிட்ட உச்சத்துல நாங்கள் சேமிப்புன்றது ரஜி நான் என்றால் கொஞ்சம் கஷ்டம்
8: என்றுதான் கஷ்டமா அது முடியவே மாட்டேங்குது.
7: ஆமாம், ஆமாம், ஆமாம். ஆனால் இன்னும் ஒன்று, இப்ப நாங்கள் சில இப்ப நீங்கள் ஸ்ரீலங்காவை எடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியில உச்சமானிக்கிறது யாழ்ப்பாணம் தான், பணம் படமாக தான். அங்கே தெற்கு பக்கம் எல்லாம் கஷ்டப்படணும். ஏனென்றால் இங்க தொடர்பு இருக்கிறபடியா நான் நினைக்கிறேன். இங்க முதலீடுகள்
8: அது வந்து புலம்பெயர் நாடுகளுடைய உதவிகள் இருக்கிறபடியா அது நல்ல ஒரு உச்சத்தை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் முந்தி இருந்த தாத்தா பாட்டியினுடைய காலத்துல வந்து அப்படி எல்லாம் இல்ல, ரைட்? ஆனா அப்படி இருந்தமே, ஆமாம், அப்படி இருந்துமே அவர்கள் நல்ல நல்ல செல்வந்தர்களாக இருந்தார்கள். இப்போ இருக்கிறவர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தங்களுடைய முயற்சி என்பது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கு,
7: கம்மியாகத்தான் இருக்கு. ஆமா, அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை.
8: ஆமா,
7: இருந்தால் போன் அடிச்சா காசு வரும்
8: கண்டிப்பா.
7: அதை பத்தி சிந்திக்கிறது. ஆனா இன்னும் ஒரு விஷயம் ரஜி, புலம்பெயர்ந்த நாங்கள் அங்க புலத்தை நாங்கள் யோசிக்கக்குள்ள முந்தி நாங்கள் சைக்கிள் வாங்குறதே சைக்கிள் ஓடுறதே பெரிய கஷ்டம்.
8: ஆமா,
7: இப்ப கையில ஒரு மொபைல் இருக்குது, வீட்டுக்கு வீடு மோட்டர் பைக் இருக்குது, கார் இருக்குது, உயர்ந்த வாகனங்கள் எல்லாம் இருக்குது. இந்த செலவு எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான், உதவி தேவைதான். சேவை பண்றது அங்கும் இல்லை இங்கும் இல்லை, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்.
8: அப்ப
7: மக்கள் இருந்து யோசிக்கணும். பொதுவா இப்ப எந்த கருத்து என்னென்றால், ஓகே, நீங்க சேமிக்காட்டின் பிரச்சனையில கடன் இல்லாமல் வாழப்படுறது அதுவே வெற்றி.
8: உண்மைதான், சேமிக்காட்டின் பிரச்சனையில கடன் இருக்கக்கூடாது.
7: ஆமா, ஆமா, அதுதான் முக்கியம்.
8: கண்டிப்பா அழகான பதில்கள் கொடுத்தீர்கள். ஆமா, நன்றி, நன்றி,
7: நன்றி ரஜி, நன்றி,
8: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய மதிய வணக்கம் ரஜி. கண்ணன் கலெக்டர்
8: வணக்கம், சொல்லுங்க.
9: நல்ல ஒரு தலைப்பு கொண்டு நீங்க என்ன பொறுத்தவரை, என்ன பொறுத்தவரை நான் செய்த சொல்லி போட்டு சொல்றேன்.
8: என்னன்னா,
9: வார வருமானத்துல வந்து 30% ஒரு பக்கத்துல போட்டுறோம். 1000 ரூபாய் உழைச்சா 300 ரூபாய் 30% மேல பக்கத்துல சைட்ல போட்டோம். அப்படி அப்படி ஒரு கணக்கு, அதுக்கப்போ மிச்ச காசுலதான் நாங்க வாழ்க்கையை நடத்தோம். சரியோ? மற்றது வந்து வீடு வேண்டிக்கு வந்து எங்களுக்கு அளவான ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்துட்டு வீடு வேண்டதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு அளவா மோர்கேஜ் கட்டக்கூடிய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அளவுக்கு உள்ள ஒரு சின்ன வீடு அப்படி அப்படிதான் வேண்டும் சரியோ. எங்கள்ட்ட இருக்கிற காசுல மோர்கேஜ் கட்டணும் இல்லையோ மோர்கேஜுக்காக நாங்க விழுந்து விழுந்து உழைக்க கூடாது.
8: ஆமா, ஆனால் அப்படித்தானே இப்பொழுது நடக்கின்றது.
9: அதைத்தான் சொல்றேன். அப்ப இப்ப நான் செய்த சொல்றேன், இதுக்கு அடிப்படையா எனக்கு நான் எங்க எங்க படிச்சேன் பேங்க்ல வேலை கிடைச்சிட்டு சிலர் வேலையில கொஞ்சம் செய்து கொண்டிருந்தேன். அப்ப ஏர்லியாவே நான் கனடாக்கு வந்து 3 வருஷத்துலயே எனக்கு பேங்க் வேலை கிடைச்சி. அப்ப எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா புது பிரசிடன்ட் மாதிரி வேணும். இப்ப நான் வந்து சேர்ந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் ஒரு புது பிரசிடன்ட் வந்தார். அவர் வந்துச்சுன்னா முந்தி வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல போனா கால் சென்டர்ல ஒர்க் பண்ணாங்க. பெரிய கால் சென்டர் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் போய் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல வந்து அதை சின்ன சின்ன ஸ்பீச் எல்லாம் கொடுத்தீங்க சரியா. இப்ப அவர் கொடுத்து அவர் சொன்னார் என்னண்டா, நாங்க வந்து பேங்க நாங்க வந்து வாழ்ந்து காட்டணும் மெட்டவைக்கு கடன் இல்லாம, முக்கியமா கடன் இல்லாம. அவர் தான் சொன்னார் மோர்கேஜ் வந்து நாங்க மோர்கேஜுக்காக ஓடக்கூடாது, எங்களுக்கு இவ்வளவுக்கு மோர்கேஜ் கட்டையிலுமோ அந்த அளவுக்கு வீடு வேண்டி அதுக்கு பிறகு நீங்க வளர வளர வளர வர பெரிய வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு பெரிய வீடு தேவைப்பட்டா மற்றது வந்து கடன் வச்சிருக்காங்க. நான் வந்து கிரெடிட் கார்டுல 1% வட்டி கட்டினது இல்லை இது வரைக்கும். அவர்கிட்ட அட்வைஸ் பாத்து அது என்ன வேணுனாலும் வந்து மாத கடைசியில வந்து அப்படி ஃபுல்லா கட்டி விடுறது. மற்றது முதல் நேர் சொன்ன மாதிரி அந்த தேவையில்லாம சாமான்களை வேண்டி அலுமாரியை நிரப்பக்கூடாது சரியா.
8: கண்டிப்பா
9: அதுல அதுல அரைவாசியும் எரிய வேண்டி வரும். அப்ப நீங்க அது எரியக்க என்னத்தை எரியுறீங்கன்னா நீங்க உழைச்ச காசு வெளியில எறியறீங்க.
8: வெளியில எறியறோம், ஆமா. அது பாவிக்க மாட்டார்கள், அதை திருப்பி எறிந்து விடுவார்கள். உண்மைதான்.
9: மற்ற வந்து நாங்க எப்பவுமே வந்து அப்பவும்தான் அப்ப குறைவு இப்ப கொஞ்சம் கூட. அந்த சேல் போன் தானே சேல் போய்க்குள்ள போயிட்டு வேண்டது எனக்கு எக்கச்சக்கமா குவிச்சு வேண்டது இல்ல, தேவையான அளவுக்கு தான் வேண்டது. தேவையான அளவுக்கு வேண்டி போட்டு அதை பாவிச்சு போட்டு அதுக்கு பிறகுதான் மற்றதில் எடுக்கிறது. புள்ளிகள் நான் கொஞ்சம் மேலே மேல மேல மேல வரைக்கு 4 வீடு மாறுறோம் நாங்கள். 4வது வீடு கடைசியா வீடுதான், அதுலதான் கனகாலம் 18 வருஷம் இருந்து நாங்க பெரிய வீடு மாக்கத்துல. அப்ப எனக்கு வந்து இந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் காசு தரையில்லை கவர்மெண்ட் எந்த எந்த உழைப்பு காணுமெண்ட் செய்யுந்தே ஒரு மார்க்கில் அதே குறை எடுத்தா தானே. அப்ப பிள்ளைகளோட யூனிவர்சிட்டி படிப்புக்கு எங்கட உழைப்புல இருந்தான் போனது. அப்ப அது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டுதான் நாங்க பட்ஜெட் பண்ணி அதுக்காக வீட்டுல எல்லா வசதியும் இருந்தது. பிள்ளைகளுக்கு எல்லாம் வேண்டி கொடுக்கறோம் நாங்க, தேவை இல்லாம வேண்டி கொடுக்கறது இல்ல, வேண்டி கொடுக்கறோம் நாங்கள் எல்லாம் செய்த நாங்கள் கிளம்பியில ஒரு நாளை வெளியில போய் சாப்பிடுவோம் அப்படிதான். அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் எப்படி வச்சுக்கோம் பட்டுவோம், நீங்க எப்படியும் பட்ஜெட் பண்ணி வாழ பழகும்.
8: கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் முக்கியம்.
9: வாழ பழகிட்டீங்கன்னா அது தானா அது பழக்கத்திலேயே வந்துடும். அதுக்காக பிள்ளைகள் கேட்டா வேண்டி கொடுக்காம அப்படி எல்லாம் செய்யறது இல்ல, அளவுக்கு அதிகமா வேண்டி கொடுக்கறது இல்ல. வீட்டுல நாங்க சாமான்கள் வேண்டாம், இதுதான் பேசிக் அந்த காசு சேர்க்கறது. எங்களோட அம்மா அப்பா எல்லாம் வைஸ் பிரின்சிபலா இருந்து அம்மா அப்பா ஹெட் டீச்சர் இருந்து அவைக்கெல்லாம் குறிப்பிட்ட சம்பளம் தான் நம்ம அங்க வந்தது. அப்படி இருந்துமே வந்து அவன் எங்களுக்கு எல்லாம் வேண்டி தந்தோம், சைக்கிள் பண்ணி தர வேண்டிய சைக்கிள் தங்கச்சி பரதநாட்டியம் அது இல்லாம இதெல்லாம் பழக்கி கிளாஸ்க்கு எல்லாம் இருக்கு எல்லாம் செய்தவன். ஆனா அவ வந்து எப்படியும் காசு சேர்த்தவன். நாங்க வளர்ந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது கடையாணத்துக்கு எல்லாம் காதெல்லாம் தந்துச்சு, நாங்க கேட்காமலே தந்துச்சினோம். அப்ப அப்பதான் தெரியும் உங்களுக்கு அவ நீங்க சொல்ற மாதிரி அந்த பழைய ஆட்கள் எல்லாம் அதை அப்படியே பழகிட்டு காசு எல்லாம் சேர்க்கறதுக்கு. அதே போல பேங்க்ல எல்லாம் வந்து பேங்க்ல போட்டு ஸ்டாக்ல போட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துச்சிடும். அதுக்கு முதல் இருந்த மூதாதையர் வந்து அவைக்கு வந்து காசு சேர்க்கறது வந்து ஒரு பழக்கமா வந்துட்டு.
8: ஆமாம், அப்போ அந்த காலத்துல வந்து அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்குமே அவர்கள் சரிசமமா செய்திருப்பார்கள் ஏதாவது ஒரு விடயங்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆமா சொல்லுங்க.
9: அப்படிதான் சரிசமமா செய்வினோம் சரியோ. மற்றது வந்து அளவா தான் ஆடம்பரமா இல்லாம அதே நேரத்துல லீவுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகணும் அதெல்லாம் செய்யணும் அந்த காலத்தை ஆக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் இப்ப செய்யறோம். இப்ப மாடர்னா செய்யறோம் நாங்க ஃபிளை பண்ணி போய் முந்தினாங்க ட்ரெயின்ல போறது பஸ்ல ஃபிளை பண்ணி போய் அப்படிலாம் செய்யறோம். முக்கியம் வந்து அளவு கேட்ட அளவா செலவழிச்சு கட்டுப்பாடு இருக்க பழகினா அது பழக்கத்துல வந்துடும். அது அதே ஒரு ஆசையா வந்துடும். அப்படி வாழ்றது எல்லாத்துக்கும் ஆசைப்படாம முதல் சம்பளம் எடுத்தோடனே பென்ஸ் கார் வேண்டாம, ஒரு சீப் காரை வேண்டி பிறகு ஒரு காலத்துல நல்லா பெருசா உழைக்க தொடங்கினோட பென்ஸ் காரை வேண்டலாம், உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், பிஎம்டபிள்யூ வேண்டலாம். அதுதான் பேசிக் அந்த அந்த அறிவுரையில இருந்தா நான் இது வளர்த்து கன விஷயங்களை உங்களுக்கு ஐடியாக்கள் வரும். முக்கியமாக திரும்பவும் சொல்ற வேண்டாம், அளவுக்கேற்ற வீக்கம் இருக்கணும், கட்டுப்பாடோட இருக்கணும், அளவா செலவழிக்கணும். ஆடம்பரமா செலவழிக்க போனா தான் கஷ்டங்கள் வாடுறது. அப்ப கடன் இல்லாமலே வாழ்ந்துடலாம்.
8: வாழ்ந்துடலாம், உண்மைதான். குறைக்க வேண்டும் எங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற ஆசைப்படலாம், அதுக்கு மீறி ஆசைப்பட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான்.
9: கடக்கும்படி நான் அந்த பைனான்ஸ்ல இருந்தபடியா சொல்றேன், ஸ்ரீலங்காலே நான் அக்கௌண்டிங்ல தான் இருந்தேன். அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கன பேர் அக்கௌண்டா தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காலே கன பேர் இருக்கிறாங்க, 4 வருஷத்துக்கு போகும்போது போயவே கன பேரை மீட் பண்ணிங்கன்னா. அப்ப என்னென்ன உதாரணத்துக்கு ஒரு ₹5,000 நீங்க ஒரு கிரெடிட் கார்டுல எடுத்தீங்கன்றா, அது மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டி கொண்டு வந்தீங்கன்றா, அது கட்டி முடிய 10-15 வருஷம் ஆகும். அங்க எடுத்ததை விட 3 மடங்கு கூட கட்டிடுவீங்க,
8: கூட கட்டி விடுவோம். ஆமா, உண்மைதான்.
9: அதுக்கும் பாக அதை எடுக்காமலே இருக்கலாம், எடுக்காமலே சமாளிச்சு கொண்டு வந்து என்னென்ன செலவழிச்சா உடனே ஃபுல்லா கட்டிடுவோம்.
8: ஆமா, மாத முடிவில் அதை கட்டி முடித்து விட்டோம்னா பிரச்சனை இல்லை. பதில்கள் கொடுத்தீர்கள், நன்றி. அழைப்பில் இருக்கும் நேரிற்கு சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், காணவில்லை. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் ரஜி கோதா.
8: வணக்கம்,
10: நல்லா இருக்கீங்களா?
8: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நல்லமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி.
8: சொல்லுங்க.
10: சேமிப்பு எனது சின்ன வயதிலேயே உறுனது. என்னுடைய கிராண்ட்மா, என்னுடைய அம்மம்மா, அவ வந்து எப்படி போய் சேமித்தாண்டா, அந்த காலத்துல வீட்டுல 15 தென்னை மரம் நின்றது, 4-5 பசுமாடுகள் நின்றது. நாங்கள் போய் ஒரு ஓலையை வாங்கியிருந்தால் அந்த பசுமாட்டுக்கு தேவையான ஓலையை எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த மூரி மட்டை இருக்குல்லோ, அதை 4 சதத்துக்கு வித்து காத்தாச்சு விடுவா. ஓலை வந்து நாங்கள் 10 சதத்துக்கு வாங்குவோம், 8 சதத்துக்கு வாங்குவோம். அப்படி அம்மா அப்படி சேமிப்பா. மற்றது தென்னை மரம் நின்றால் தென்னை மரத்திலிருந்து ஒரு ஓலை விழுந்தால் அந்த ஓலைகளையெல்லாம் சேர்த்து வைத்து எல்லாம் கட்டி நான் என்னிடம் தருவா, கொண்டு போய் கடலுக்கு போட சொல்லி நான் கடலுக்க போட்டு அடுத்த நாள் எடுத்து வந்து கொடுப்பேன். அப்ப அந்த மட்டையை வெட்டிக்கிட்டு தான், அந்த முக்கியமான மட்டையை வெட்டிடுவாமே, மட்டையை வெட்டி கெடுவு பிறகு கெடுவுன்றது அவரோட வேலை. அப்ப எனக்கு ஆரம்பிச்சு தருவா, நான் மிச்சம் எல்லாம் நானே செய்து கொடுப்பேன்.
8: ஏன் கடலுக்குள் போட வேண்டும்?
10: கடலுக்கு போட்டா அந்த ஊர் நாட்டான் அது அந்த அது முறியாது, இல்லாட்டி முறியும். அந்த பின்னும் போது முறிஞ்ச கூடாது, வளைவா வந்து அந்த பின்னாத்தான் அந்த பின்னலா இருக்கும். அப்ப அதை ஒரு ஓலையை பின்னி அதை கெடுகா வைக்கும் போது 8 சதத்துக்கு வைப்பா, அந்த மட்டை 2 சதத்துக்கு வைப்பா. இப்படி அவ கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து தான் அந்த காலத்துல முன்னேறான். அவ அந்த காலத்துல இருந்து எனக்கு பழக்கம் எப்படி
8: சேமிக்கிறான்.
10: இங்க வந்த பிறகு என்னிடம் ஒரு பழக்கம் இருந்தது, வேலை செய்யற காலத்துல அந்த வீடு வாங்கக்கு முந்தி ஒவ்வொரு பேஜுகளையும் நான் ஒரு காசு என்னது இந்த தூணியா சேர்த்து சேவிங் பாட்ல போட்டு
8: விடுவேன்,
10: போட்டு அதை சேர்த்து விடுவேன். அதை சேர்த்து இப்ப நான் எப்ப வீடு வாங்கினோ, வீடு வாங்குற போதுதான் அந்த அந்த தூணிய உடைச்சு பாய்க்க வலிக்கிட்டேன். அப்ப பார்த்தா லோயர் ஃபீக்கும் கொடுத்து மிச்சமாக என்னிடம் பணம்
8: இருந்தேன்.
10: அப்ப அதே பழக்கத்தை நான் என் பேர பிள்ளைகளா 6 பேருக்கும், ஒரு பேருக்கு என்னன்னு தெரியாது, மற்ற எல்லாருக்கும் பழகிட்டனும். எல்லோருக்கும் நான் எப்போ கிஃப்டாக கொடுத்தாலும் தூணி தான் கொடுப்பேன். அதையும் வேலை அவர்களுக்கு சேவிங் போட்டு பெருசா வாங்கி கொடுத்துருக்கேன். அவர்கள் எப்ப கொடுத்தாலும் தூணிதான் அதுக்குள்ள போட்டு தூக்க இல்லாதபடி வரணும் அவர்களால். அப்படி தான் அவர்களுக்கு பழகி எல்லோரும் அந்த தூணியை கண்டால் தூக்கி அதுக்க போடணும் என்ற ஆசை இருக்கு. மற்றது நான் வீடு வாங்கினேன். வீடு வாங்கும் போது நான் 2005 ஆகஸ்ட் மாதம் வீடு வாங்கினான். எங்களுக்கு அளவாக 3 பிள்ளைகள், நான் மனைவி. அப்ப மேல 3 கீழே 2 அளவான வீடு வாங்கினோம். அப்போ 3,02,000 அப்ப வாங்கினால் அப்ப அந்த மோட்கேஜ் ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த மோட்கேஜ் ஒரு 2 தான் நான் மோட்கேஜ கட்டினேன். அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் இப்படி கட்டினால் முடியாது, மோட்கேஜுக்கு போய் பேங்கோட கதைச்சு $100 அதிகமாக எடுப்பேன் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும். அப்ப நான் பை வீக்லி பேமெண்ட். அப்ப நான் $100 கட்டும் போது அது ஒரு வருஷமாக இருந்தால் 26 பேமெண்ட் பை வீக்லி பேமெண்ட். ஆனா அது மாதம் மாதமாக இருந்தால் 12 பேமெண்ட் தான் வேறு. அந்த பை வீக்லியா இருக்கும் போதும் அதுல வந்து உங்களுக்கு சேமிப்பு கூட, ஒரு வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் 13 காசு கட்டுவீங்க. அப்படி சேர்த்து 100 கட்டிக்கொண்டு வரும்போது பார்த்தால் ஒரு வருஷத்துக்கு $2,300 மேல் அதிகமாக கட்டுவேன். அந்த $2,300 வட்டியை நான் குறைக்கிறேன், பேங்கின் வட்டியை நான் குறைக்கிறேன். இதையும் சரிவராது கொஞ்ச நாள் பார்த்து என்னால கொஞ்சம் முடியும். அப்போ நான் $250 ஒரு பேமெண்ட்டுக்கு கட்ட துவங்கினேன். என்னிடம் மேலதிகமாக அந்த ஊர்ல இருந்து ஒரு காணி வந்த வித்து வந்த காசையும் அதுக்குள்ள போட்டு கட்டி கொண்டு வந்தேன். நான் வாங்கினது 2005 ஆகஸ்ட், கட்டி முடித்தது சரியா 12 4 நான் பெய்ட் ஆஃப் பண்ணி வெளியில வந்துட்டேன். அதை கட்டி முடிக்கும் போது எல்லாம் கணக்கு போட்டு நான் எல்லாம் இந்த வைத்திருக்கிறேன். அந்த எவ்வளவு வட்டி அட்டி இருக்கிறேன், இந்த வீடு வாங்கின விலை என்ன வட்டி அட்டி இருக்கேன், கிட்டத்தட்ட $74,000 வட்டி அட்டி இருக்கிறேன். இதெல்லாம் 12 4 கட்டணம் அடிக்க. இதையும் கணக்கு போடணும், ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கணும். ஒவ்வொரு பெண்ணையும் கணக்காக வைத்துக் கொண்டால் நாங்கள் வாழலாம்.
8: கண்டிப்பா உண்மைதான், கணக்கு போட்டு வாழ்ந்தோம் என்றால் நீங்க சொன்ன மாதிரி கடனும் இருக்காது, நாங்களும் கையில சேமிக்கலாம் நிறைய.
10: ஆமா, நிச்சயமா சேமிக்கலாம். ஆனா வேலை என்று வந்து பேசிக் சம்பளத்துக்கு வேலை செய்தா வேலை இல்லை, கஷ்டம்தான். வேலை ஒரு நல்ல வேலையை தேடி பிடிச்சு வாழ வேணும். மற்றது பிள்ளைகளுக்கு எல்லாம் பிள்ளைக்கே நான் பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன் ஃபண்ட்லயும் எல்லாம் காசு போட்டு வச்சேன். அப்ப அவர்கள் கடன் பெறாமல் இல்லை, கடன் பெற்றார்கள் என்றாலும் மற்றவர்களோடு ஒப்பிடும் போது குறைந்த கடன் அவர்களுக்கு உதவி. நான் போட்ட பணத்திலிருந்தும் கிடைக்கும் பணம், அதை தவிர அவர்கள் உதவி. மற்றது இன்னொன்று, அவர்களையும் வந்து நாங்கள் இங்கே டொரண்டோ எங்கட வீட்டுல இருந்தே போய் யூனிவர்சிட்டி போய் வரக்கூடிய மாதிரி நாங்கள் வளர்த்து அவர்களை ஊக்குவித்தால், நீங்கள் வெளியில போய் படிக்கும் போது உங்களுக்கு அக்கோமடேஷன் அதாவது நீங்க தங்குமிடம் அதுகள் சாமி அதெல்லாம் வேற, அதுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு அதிகம் கடன் பெற வேண்டி வேறு.
8: கண்டிப்பா உண்மைதான்,
10: நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உள்ளூர்லயே படிக்க வைங்க. அப்ப ஊக்கப்படுத்துங்கள், மற்றது பிள்ளைகளை அப்ப கவனித்துக் கொண்டிருந்தால் எல்லாம் ஒன்று. ஆனா நிச்சயமாக பிள்ளைகளையும் எங்களை மாதிரியே அதே வழக்க வழக்கத்தை வந்துடுவார். நானாவது கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தேன், அதே நேரத்துல பிள்ளைகளை 2 ஒருக்க படத்தை கூட்டிக் கொண்டு போவோம், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து அப்படித்தான் போய் வந்தாங்க. கொஞ்சம் ஆடம்பரமா செலவழித்தும் விட்டேன், ஆனாலும் வீட்டுக்கு கட்டின இந்த மோட்கேஜ் கணக்கு வழக்கு அவ்வளவு இந்த ஃபைல்ல இருக்கு, நீங்க விரும்பின வந்து பாக்கலாம். 12 4 மாதத்துல பே பண்ணி முடிச்சுக்கலாம்.
8: சூப்பர். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நாங்கள் வந்து நல்ல கல்வி, நல்ல பழக்க வழக்கம் எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தாலே குழந்தைகள் வளர்ந்து விடுவார்கள்.
10: எங்களை விட அவர்கள் சீக்கிரமா இருக்கிறார்.
8: கண்டிப்பா.
10: அதே நேரத்தில் உணவோ அதோ இதோ அதுல எல்லாம் மிச்சம் பிடிக்க கூடாது.
8: ஆமா,
10: பிள்ளைகளுக்கு தேவையான உணவு உடைகள நாங்கள் மிச்சம் பிடிக்க வழிகிட்டால் அது சரிக்கிறார். அவர்களையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை தேடணும். ஆனா கடன் பட்டி கிரெடிட் கார்டுக்கு இப்ப நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு நாங்க அத்தியாவசிய கடன் 3,02,000 கடன் பட்டு நான் 12 4 மாதத்துக்கு 75,000 மேல 76,000 கிட்ட கடன் அதாவது கடன் அடைச்சிருக்கு.
8: அப்புறம்
10: 3,76,000 எனக்கு முடிஞ்சிருக்கு. அதே நான் 25 வருடம் கட்டியிருந்தால் கிட்டத்தட்ட 500,000 ரூபா முடிஞ்சிருக்கு. ஏனென்றால் நீண்ட காலம் எடுக்க எடுக்க வட்டி முன்னுக்கு கூடி கொண்டு போகும். ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக சேமிக்கலாம். ஆனா சேமிக்கிறத பேங்க்ல வச்சிருக்கிறத விட இப்படி இந்த மோட்கேஜ்ல நீங்கள் கூட அதிகமாக கட்டி கட்டி நீங்க வெளியில வர்றது, வந்த பிறகு எவ்வளவு ஃப்ரீயா இருப்பீர்கள், கையில காசு சேருமே தவிர நீங்க உங்களுக்கு தர்ற காசு, எங்களுக்கு தர்ற பென்ஷன் பணம் எங்களுக்கு

0: நன்றி. அழகான பதில்கள் கொடுத்தீர்கள், நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: ஹலோ, எப்படி இருக்கும் அடுத்த நேயர்? வணக்கம்.
2: வணக்கம் ரஜினி, தாரணி கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். நல்ல ஒரு டாபிக.
0: நன்றி, சொல்லுங்கள்.
2: என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு வர்ற வருமானத்துக்கு ஏற்றதான் நாங்க செலவழிக்க பழகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட வந்து ஒரு சின்ன பட்ஜெட் ஒன்று போட்டு இவ்வளவு இவ்வளவுக்கு என்று சொல்லி நாங்க போட்டு வாழ்ந்தவன்னு சொன்னா எங்களுக்கு அது வந்து பெரிய கஷ்டமா தெரியாது. இப்ப அதோட வந்து நாங்க இப்ப நான் செய்யறத நான் சொல்றேன். இப்ப எங்க வேலை இடத்துல அந்த சும்மா ஒரு 20 பேர் சேர்ந்து சும்மா ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி போடுவோம். $150 ஒவ்வொரு பே செக்குக்கும். நாங்க அது வந்து எப்ப எங்களுக்கு அந்த காசு தேவையோ அதை நான் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 20 பேரு, நாங்க 20 மந்த்துக்கு அனுப்புனா ஒரு மந்த நான் சூஸ் பண்ணி இப்ப இந்த மந்த்க்கு நான் வெக்கேஷன் போறேன், எனக்கு அந்த மந்த்க்கு தான் காசு வருமெண்டா, அதை நாங்க எடுப்போம். அது எனக்கு தெரியாமலே அது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அது தெரியாது. அப்ப நான் இப்ப ஜூனுக்கு வெக்கேஷன் போறேன்னா எனக்கு அந்த காசு ஜூனுக்கு வருமெண்டேக்குல அது வந்து நான் எங்க இப்ப கார்டில் அடிச்சோம் அப்படி வந்துட்டு அதை நான் எடுத்துக்கொண்டு எங்களை வெக்கேஷனுக்கு நாங்க செலவழிப்போம். அப்படி நான் செய்யறது இல்லையான்னு சொன்னா எங்களுக்கு இப்ப பேச்சக் வர முதலே நான் அதுல செட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு போர்ஷன் வந்து சேவிங்கு போவோம் அப்படியே. அப்ப அது வந்து என்ன அறியாமல எங்களுக்கு மாதம் சம்பளம் பேங்க்ல வர்றதுக்கு இடையிலே அது ஆட்டோமேட்டிக்கா அங்க டிடாக்ட் பண்ணி போட்டுதான் சம்பளம் வரப்போகுது எனக்கு. அப்ப அது வந்து என்ன அறியாமலே அங்க ஒரு சேவிங்கா வரும். அது இப்ப ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் செலவுகள் இருக்குது. நாங்க இப்ப காசு வந்தோடனே அது எங்க செலவுமோ அப்படியே வந்து பாப்பேன் நாங்களும் அப்படியும். அப்ப இது எங்களுக்கு சம்பளம் வர மாதிரி அந்த சேவிங் இது போயிட்டு வருதுன்னா அது எங்களுக்கே செலவுல தெரியாம ஒரு கொஞ்ச காலத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையா
0: வந்துடும்.
2: அது செலவழிந்து அதோட இப்ப சின்ன சின்ன சாமான்கள் முந்தையெல்லாம் நான் இந்த காஃபி அந்த டிமோட்டன் காஃபி வேலையை போனா 3-4 காஃபி குடிப்போம் ஒரு ஷிப்ட்ல. அப்ப அது நான் போயக்குள்ள இனி நான் மட்டும் வேண்ட மாட்டேன், அங்க இருக்கிற எல்லாரும் எங்கிட்ட காஃபி வேணுமா காஃபி வேணாம் காஃபி வேணுமான்னு அதே மாதிரி அதையும் வேண்டி தருவினம் தான். பட் ஆனா ஒரு காஃபி நாங்க 150-160 சொன்னாலும் 10 பேருக்கு வேண்டியது அது ஒரு காசா வந்துடும்.
0: கண்டிப்பா
2: ஒரு நாளைக்கு அவ்வளவு காசுன்னு சொன்னா ஜோதி பாருங்க, மந்த் ஃபுல்லா வேலை செய்ய அது அவ்வளவு போதும். இப்ப நான் காஃபி குடிக்கிறத குறைச்சிட்டேன். அப்ப மெட்டாக்கிறது நம்ம இல்ல அப்படி போனாலும் நோ தேங்க்யூ ஐ நாட் ட்ரிங்க் காஃபி என்று சொல்லி விட்டுறேன்டா, எந்த இதை முடிஞ்சிடும். அதுல நிறைய சேவ் பண்றேன் நான். நான் காஃபி குடிக்காவது காசுக்காக இல்ல, ஹெல்த்துக்காக. பட் ஆனா அதுவும் ஒரு சேவிங் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்க பாக்க அது மந்த்க்கு அண்ட் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய காசா தான் போகும் அது. அதோட இப்ப நாங்க வந்து ஒரு சாமான் வேண்டிக்கு இது எங்களுக்கு தேவையா எங்களோட ஆசையாண்டுதான் பாக்கணும். நாங்க கட்டாயம் இது எங்களுக்கு தேவை என்று சொன்னா வேண்டலாம். இப்ப அதை வச்சுக்கணும் இதை வச்சுக்கணும் அதால நான் வச்சிருக்க போறேன்னு சொல்லி பார்த்து வேண்டக்கூடாது. இது என்ன
0: ஒரு காலகட்டத்தை தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம்.
2: அதுதான் பிரச்சனை.
0: ஆமா,
2: ஏன்னு சொன்னா இப்ப எங்களோட அம்மா அப்பாட காலத்துல எல்லாம் அப்படி அண்டி இல்லை. இப்ப அதை வச்சுக்கணும் அப்படி எல்லாம் பாக்கல, அதை வேலை சரிங்க சரிங்க. இப்ப எங்களை மாதிரி வருஷத்துல ரெண்டு வெக்கேஷனோ அப்படி எல்லாம் அவை போறே இல்லை. அப்ப அதுக்கே கூட சேவிங்கதான் அவை கூட போறது அண்டண்ட செலவுகளை விட மிச்சத்தை அதை சேமிப்புலாம் வைக்கிறது. இப்ப நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை, அவை அவங்க கியூபா போன இதை இங்க போனவேனா அந்த எங்களோட ஆசை விடாது தானே, யாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா எங்களுக்கு எது ஏனுமோ அதைத்தான் நாங்க செய்யணும். இப்ப மற்றதை செய்யணும் போட்டு நாங்க
0: செய்யக்கூடாது. இங்கே உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறாலும் அவர்களை விட நாங்கள் பெரிய வீடு வாங்குவோம் யோசனையில தான் இருப்பார்கள். ஆனால் எவ்வளவு வருமானம் பெறுது, அதை எப்படி கட்ட முடியும், அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள்.
2: அதுதான் இப்ப எத்தனை பேர் எல்லாம் பெரிய வீடு வச்சுக்கணும், அதை விட நாம் வேண்டோமான்னு சொல்லி வேண்டி எத்தனை பேர் மாட்டுப்பட்டாக்கள் இருக்கணும். இதுக்குள்ள நிறைய பேர் எங்களுக்கு தெரியத்தக்கனையா நிறைய பேர் இருக்கணும். அதெல்லாம் அந்த ஆசைதானே. இப்ப உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு 3 பிள்ளைகள்னா ஒரு 3 பெட்ரூம் வீடு அது தாராளம். அதையே நாங்க கட்டி முடிச்சுட்டு பேசாம நிம்மதியா இருந்தவங்க சொன்னா எங்களோட வாழ்க்கையும் ஹாப்பியா இருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையும் ஹாப்பியா இருக்கும். இப்ப நாங்க ஏழுமானது இப்ப கோதாசங்க சொன்ன மாதிரி தான், நான் பிள்ளைகளுக்கு அவைய இந்த லோன் எடுக்க விட இல்லை, நாங்க ஒசாப்படுக்கல. நாங்க அவை பிறந்த உடனே அந்த ஆர்இஎஸ்டி போட்டோ வச்சனா, அப்ப அது 3 பேருமே 2 பேர் வீட்டை இருந்து படித்தவை, ஒரு ஆள் வந்து லெட் மாஸ்டர்ல படித்தவள். அப்ப அவளுக்கு கொஞ்சம் அடிஷனலா ஹெல்ப் பண்ண வேண்டி வந்தது, ஏன்னா அவங்க ரெசிடென்ஸ்ல இருந்து படிச்சாங்க. நட்டு வைக்கலாம் அவை லோன் எடுக்கல, ஏன்னா படிக்க முடிச்சோன்னா அவைக்கு அந்த ஒரு சுமை இருக்காது, அதை லோன் பே பண்ணணும்ன்ற சுமை இருக்காது. அப்ப எங்களால ஏழுமான அளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டோம், படித்தோம் வேலை செய்யணும் இப்போ ஓகே. அதை அப்ப அதோட நான் சின்ன அவைக்கு அந்த பிக்கி பேங்க் வச்சு சேவ் பண்ண காட்டி கொடுத்தது. இப்ப நாங்க பர்த்டேக்கு கொடுக்குற காசு, இப்ப அம்மா தாத்தா அவைய பர்த்டே கொடுக்குற காசு எல்லாம் நாங்களும் அதுக்கு போட்டு சேவ் பண்ணி

0: இருக்காங்க. அந்த பழக்கம் இப்பவும் அவைக்கு இருக்கு. எங்க சின்னவன் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் அது இதாண்டு அவன் எல்லாம் நிறைய சேவிங் அப்படி எல்லாம் செய்வாங்களா, அது அந்த சின்னலே செய்தபடியா அந்த பழக்கம் அவைக்கு இப்பவும் இருக்குது. செலவுகள் குறைவாக அப்ப அந்த கண்டபடியெல்லாம் வேண்ட மாட்டேன். அப்ப அது வந்து நாங்க பழக்கிற பழக்கம் தான் பிள்ளைகளுக்கு வரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் தேவையோ அதுகளை மட்டும் வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைகளும் அதை பார்த்து பழகி கொள்வார்கள்.
0: பழகிடும் பழகிடுவோம். எனக்கு அவையெல்லாம் கண்டபடியெல்லாம் செலவழிக்க மாட்டினோம். இப்ப எங்க பெருமைக்கா சொல்லல, சின்னமான் வந்து டவுன் டவுன்ல வேலை பெறவன், அங்க சாப்பாடு வேண்டி சாப்பிட காசு கூடாமட்டு வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டே சாப்பிடுவான். நான் எதுவும் செய்து கொடுத்த வேண்டாம், பாஸ்டாவோ எதுவும் செய்து கொடுத்து விட்டா அவன் கொண்டே
1: சாப்பிடுவான். உடம்புக்கும் நல்லது.
0: வெளியில போறாங்க, நான் இங்க வெளியில போய் சாப்பிடுறேன்னு அப்பப்ப போவேன், மற்றபடி வீட்டெல்லாம் கொண்டு சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து நாங்க சின்ன பழக்கம் இல்ல, நாங்க போய் கடையில சாப்பிடுங்க நாங்க அப்பவே விட்டுருந்தோம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்திருக்கும். அதப்படியே அது எல்லாம் நாங்கதான் பழக்கணும்.
1: நிறைய தகவல்கள் கொடுத்திருக்க உண்மைதான். எங்களுக்கு அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத விட நாங்க வாழ பழகி கொள்ளவனும்
0: அதுதான் சந்தோஷமே. எனக்கு சும்மா தேவையில்லாம அதோட இன்னொன்று, எனக்கு ஹஸ்பண்ட் சொல்ற வேணுண்டா, பேங்க்ல காசு இருந்தா ஒரு சாமான் வேணுமெண்டா வேணுங்க, இந்த கார்டை கொடுத்து வழி பழகாதேங்கன்னு சொல்லி. அது உண்மையா, அந்த கார்டை பழகிட்டவன் சொன்னா எதுக்கெடுத்தாலும் அந்த கார்டை தான் யூஸ் பண்ண சொல்லி
1: சொல்லும்.
0: அது பழகிடும் அதுக்கு. இப்ப பேங்க்ல ஓகே இவ்வளவு காசு இருக்கு, இந்த மாதிரி நம்ம வேண்டலாமோ வண்டியலாமோ ஓகே வேண்டலாம் வேண்ட வேண்டாம் இல்லைன்னா அந்த மரம் வேண்டாம் அப்படி என்று பழகிட்டவன்டா அந்த பழக்கம் உங்களுக்கு அது கண்டினியூஸா இருக்கும். அது எனக்கு ஹஸ்பண்டுக்கு தான் அதுக்கு டைம் பண்ண வேண்டாம், சின்ன நான் வந்த புதுல இருந்தே உணர்ந்து செய்தோம்னு சொன்னா ரொம்ப நல்லது. இல்ல
1: கண்டிப்பா ஒரு சின்ன திட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக முன்னேறலாம்.
0: கட்டாயம் கட்டாயம் நாங்க இங்க இங்க இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லி போய் மாட்டாமல் எங்களால எது செய்யலுமோ அதோட எது சேஃபோ அதை பார்த்து நாங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப இந்த ஆராய்ச்சி எல்லாம் நாங்க போடுறோம், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாங்க போறோம். அதுவும் ஒன்று நான் செய்யறேன் நான், இப்ப அந்த ஆராய்ச்சி டாக்ஸ் சீசன் வரைக்கும் லம்சமா போடாமல் நான் ஒரு $200 எவ்ரி மந்த் போட்டுக்கிட்டு வருவேன். அப்ப அது மந்த் எண்டில் $2400 ஈஸியா அதுங்க வந்துடுது
1: உங்களுக்கு.
0: அப்ப அதெல்லாம் வந்து இப்ப 7 மந்த் சொன்னா 300 அந்த மந்த்துக்கு மந்த் போட்டுட்டு வரைக்கும் அது பெரிய ஹெவியா இப்ப லம்சமா 6000 போடணும் 7000 போடணும் வேண்டிக்கு அது கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுமா சொல்ல.
1: அப்ப
0: கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாது தெரியாது. அதெல்லாம் நான் செய்யறேன் உங்களுக்கு
1: கண்டிப்பாக. நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்க மாட்டே நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சுதா.
1: வணக்கம்.
2: முதல்ல தாரணியின் மகளுக்கு என்ன பேர் அவங்க பிறந்த நாள் வாழ்த்து தெரிஞ்சுக்கோங்க.
1: தீபிகா.
2: தீபிகாவா?
1: ஆமா
2: தீபிகாவுக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். $500 மாதம். அப்ப அது அது அது ஒரு பெரிய அமௌண்டா வரும். அது செய்த நான் சேர்ந்து வந்து கூட கேஷ் டீல் பண்ணுவேன். அப்ப நான் பிக்கி பேங்க் சல்லி மட்டி தான் 3-4 சல்லி மட்டி வச்சு அதுக்குள்ள 50-100 போடுவேன். பேங்க்ல போட மாட்டேன், பேங்க்ல போட்டா காசு இருக்கிற உடச்சு
1: போடுவேன்.
2: செலவாளியோ சாங் செலவாளியோ நாங்க ரெண்டு பேரும் செலவாளியா பயமா அப்படிதான் வந்தோம் வச்சோம். அப்ப அதுக்காக நாங்க அந்த பிக்கி பேங்க்ல போட்டுட்டு அப்படி அது போட்டு வெக்கேஷனுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அந்த காசு எடுத்துட்டு யோசி பேங்க் எவ்வளவு காசு இருந்துருக்கட்டும் அப்படி செய்யறது. அதே அதே பழக்கம் ரெண்டு பிள்ளைகளும் பழக்கி அவங்களும் அதே சேம் சேம் தான். ரெண்டாவது மாதம் அவர் தனது வீட்டு சாப்பிடாம இருப்போம் எவரும் வீட்டான கடையில பண்ண மம்மிட்ட அந்த சாப்பாடு அவன் சாப்பாடு தான் போவார் வேலை பண்ணுறதுல. அவரது கிரெடிட் கார்டு எல்லாருமே கிரெடிட் கார்டு எல்லாம் பாவிக்கிறது சரியா நான் விருப்பம் இல்லை என்றால் அது வட்டி எல்லாம் கடன்
1: சுமையா
2: சேமிக்கிறது. மறுபடி மகனாக்களுக்கும் அந்த வாட்ஸ்அப் எல்லாம் பெருசா எடுக்க முடியல. அவர் மூத்தமான கிஃப்டர் ஸ்கூல்ல படிச்சபடியால் அவர் கிரேட் த்ரீல இருந்து அவர் கொஞ்சம் தான் லோன் எடுக்க முடியிருந்தது. அது எடுக்க முடியல, நாங்க கொடுத்தோம், கொடுத்துட்டு கொஞ்சம் எடுத்தார். ஓகே, அவ அதெல்லாம் கொஞ்சம் காசு சேவ் பண்ணி ஓரளவு லைஃப் சுமூத்தா போய் பண்ணுது. உண்மையா அந்த லோன் எல்லாம் இந்த ப்ரீ மோர்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுமே அதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். அது ஏஜென்ட் மேல தான் காசு கூட நாங்க சொல்றோம், அவங்க தான் எடுப்பாங்க.
1: சில பேர் வந்து ஆசைக்கு அதிகமாக பெரிய பெரிய வட்டிகள் போடுவார்கள். அது ஒரு கட்டத்துல வந்து நம்பிக்கை இல்லாமலே போயிடும். நாங்கள் எவ்வளவு நம்பினாலுமே அந்த வட்டியால இழந்ததுதான் நிறைய பேர். இப்பொழுது கதை நிறைய கதைகளை நாங்கள் தெரியும் பொழுது நிறைய விடயங்கள் வருகின்றது.
2: அதுபோல நகைகளை வேண்டி வீட்டுல தேவையில்லாம ரொக்கம்ல வைக்கிறதெல்லாம் நிறைய நகையை வேண்டது. அளவுக்கு நகை இல்லாம தேவைக்கு அதிகமா நகை இல்லாம வேண்டது வேண்டிய சும்மா லோக்கல்ல தேவையில்லாம இருக்கு.
1: ஆனா நகை வந்து இப்ப நாங்கள் ஒரு தேவை என்றால் பாவிக்கலாம், அதை
2: ஆனால் சில பேர் அதுவும் செய்யமான லோக்கல்ல போட்டு வைக்கணும். அது அது என்ன யோசனம், எவ்வளவு காசு வேண்டும். அதோட மோகேஜ் எல்லாம் கட்டி ஹூதாஸ் அவர் சொன்ன மாதிரி மோகேஜ கட்டி மோகேஜ குறைச்சிட்டா நாங்க ஃப்ரீயா இருக்கலாம் மொபைல்லயே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி, அழகாக கொடுத்தீர்கள், பார்த்தீர்கள், நன்றி,
2: வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது நாங்கள் பணத்தை எப்படி எல்லாம் சேமிக்கலாம், அந்த சேமிக்கும் பணத்தை வந்து என்னென்ன தேவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்தலாம், மற்றது குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கிறது பற்றி நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம் என்று கேட்டிருந்தேன். ஆமாம், நாங்கள் இந்த குட்டி மற்றவர்கள் சொன்ன மாதிரி குட்டி குட்டி பிக்கி பேங்கில் நாங்கள் குழந்தைகளை அந்த பணத்தை போடுவதற்கு கற்றுக் கொடுத்தோம் என்றால் அவர்கள் வருங்காலத்தில் அது ஒரு பழக்கமாக வந்துவிடும். அதே மாதிரி நாங்கள் பணத்தை சேமித்திருந்தோம் என்றால் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்க்கையை வாழ பழகக்கொள்ளவனும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எங்களுக்கு வருமானத்தை தாண்டி ஒரு ஆசைகள் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகளால் எங்களுடைய வருமானத்தை தாண்டிய நாங்கள் ஆசைப்படுவதால் அது நாங்கள் ஒரு பெரிய வீட்டை வேண்டினா கூட அதில் கட்ட முடியாமல் கடைசியாக எங்களுடைய வருமானம் கூட எங்களுடைய அதாவது எங்களுடைய முதலீடு கூட நாங்கள் எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கடைசியாக வந்துவிடும். அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன தேவை, எங்களுடைய கைகளில் எவ்வளவு மணி இருக்கிறது, அதை பார்த்து நாங்கள் ஒரு ஏதாவது எங்களுக்கு தேவையான ஒரு விடயங்களை நாங்கள் செய்வோம் என்றால் நாங்கள் வாழ்க்கையில் உண்மையில் பெரிய பெரிய வெற்றிகளை நாங்கள் ஈட்ட முடியும். நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து ஒரு மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் தேவகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் சசிரேகாவினுடைய குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
1: என்றும் கலக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் ரமாச்சியாக, நன்றி. என்னென்றால் இந்த சேமிப்பு பத்தி எல்லாம் காய்ச்சறீங்க.
1: ஆமா,
2: சேமிப்பு வந்து பழைய காலத்துல அம்மா அம்மாக்கள் எல்லாம் இந்த போத்தளவுக்கு எல்லாம் இந்த கடைகள்ல சொல்லுவல் பண்ணி போட மிச்ச காசு
1: வெப்பினான்.
2: அவையதான் முதலாவது சிறப்பான அந்த பணத்தை சேமிக்கிறார். ஆனால் சேமிக்கிறதுக்கு சிறந்த வழி, யார் குடும்ப பொறுப்பை பெண்கள்கிட்ட குடுக்கினமோ அந்த குடும்பம் நல்ல ஒரு சேமிப்பு, நல்ல ஒரு பணங்கள், நல்ல சிறப்பா அந்த குடும்பம் நடக்கும். பார்த்தா தெரியாது, இப்ப பார்த்தாத பெண்கள் வந்து சாதி எடுப்பது நகை எடுப்பதும் அப்படித்தான் பார்க்கறதுக்கு தெரியும். ஆனா அவர்கள் வீடு வளர்ந்த பணங்களையும் செலுத்தி போட்டு அவர்கிட்ட கையில அந்த பொறுப்பை எந்த ஆண் கொடுக்கிறாரு, நிச்சயமாக கடைசி நேரத்தில அவர்களே கேட்பார்கள் ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த பெண்கள் சேமித்து வைத்திருப்பார்கள் பணத்தை. என்னால் எந்த குடும்பம் இப்ப எங்கட கிட்ட கூட அப்பா கூட அம்மாட்ட கொண்டு வந்துதான் காசு கொடுக்கறது, அதே போல நானும் கொண்டே அப்படி அம்மாட்ட தான் கொடுக்கறது. இப்ப நான் எனக்கு இல்லாதபடியால் இப்ப அது வந்த அவைக்கு கொடுத்தேன், நிச்சயமாக பார்க்கக்குள்ள தெரியாது, பார்த்தா எல்லாம் கஷ்டமாய் தான் இருக்கும் வீடுவள். அத நிச்சயமாக அவையோட வீட்டு பெண்களும் அழகாக இருப்பிடும், நல்ல சாதிகள் கட்டி நல்ல நகைகள் போட்டு இருப்பிடும். ஆனால் அதே நேரம் அந்த பெண்கள் தங்களுக்கும் தேவையானது எப்படி அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி சேமிச்சு வச்சு வீட்டுலயும் எங்களுக்கு மூன்று சாப்பாடும் எங்காக கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. நாங்கள் பணத்தை சேமிக்கணும் அவர்கள் ஆசைப்பட்ட பிற்காலத்துக்கு உழைக்கிற காசை பெண்களின் கையில ஒரு ஆண் கொடுத்துட்டு பேசாம இருந்தாண்டா நிம்மதியா கடைசி நேரத்துல நிம்மதியா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையாக சேமிச்சு பல ஆண்கள் அப்படி செய்கிற இல்ல, அப்படி செய்து பார்க்கிற ஆண்கள் நிச்சயமாக வெற்றி அளிப்பினா இந்த கருத்து.
1: உங்களுடைய கருத்து நல்லது, நல்லது. பார்க்கலாம். நன்றி தொடர்பில் இணைந்தமைக்கு
2: நன்றி.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது பணத்தை நாங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம், குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் அந்த பணத்தை சேமிப்பது பற்றி நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம், அந்த பணத்தால் நாங்கள் என்னென்ன செய்யலாம், நாங்கள் உண்மையில் பணத்தை சேமித்து வைத்திருந்தோம் என்றால் எங்களுடைய ஒரு அவசர தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது, எல்லாத்தோ ஒரு வீடு வேண்ட வேணும், ஒரு கார் வேண்ட வேணும், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு செலவு கண்டு நாங்கள் அவசர தேவைகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் தான் நாங்கள் சேமிப்பதற்கு. அது மட்டுமே எங்களுடைய தேவைகளுக்கு எங்களுக்கு எவ்வளவு நாங்கள் வருமானம் பெறுகின்றோமோ அதற்கேற்ற செலவுகளை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இது நாங்கள் வருமானத்தை தாண்டி ஒரு செலவுகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செலவுகளை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு திட்டம் போட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ பழகிக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நாங்கள் இந்த நிறைய சேமிக்கலாம். நாங்கள் பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்பொழுதும் எல்லோருமே பிடித்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து நிறைய பொருட்களை வாங்கி போடுவார்கள். அதில் கடைசியாக ஒரு அரைவாசி பொருள் வந்து அவ பாவிக்கவே மாட்டார்கள். அதை தூக்கி போடும் பொழுது உங்களுடைய நீங்கள் உழைத்த காசு தான் வெளியில் போகின்றது. அப்போ அதையெல்லாம் நீங்கள் யோசித்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டீர்கள் என்றால் நிஜமாகவே நீங்கள் நிறைய சேமிக்கலாம். அழைக்கலாம். ஒரு மணி வரை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் செவ்வந்தி அவர்கள் விரும்பி கேட்ட மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியினுடைய குரலில்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தேவராஜ் கேக்குறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லதும் சுகமா இருக்கின்றோம். சுகமா இருக்க கடவுளை பிரார்த்திப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும்
1: கண்டிப்பாக நன்றி. உங்களுக்கு தான் சொல்லுங்க.
2: நான் சொல்ல வாழ்றது என்னென்னா, இப்ப எங்கட காலத்துல நாங்கள் இளமையார்களை உண்டியர்கள் வச்சு காசுகள் சேர்க்கிறதா இருந்தாரா, காசை கொஞ்சம் இதை போட்டு போட்டு வைக்கிறது. ஆனா நாங்கள் என் கோயிலுக்கு போகக்குள்ளையோ எதுவும் சாமான் வேண்டக்குள்ளயோ உடைச்சு முழுக்கா செஞ்சில உடைச்சு முடிச்சிருவோம். திரும்ப பேருந்து திரும்ப உண்டியர்கள் தொடங்குறது. அப்படியே அது சின்ன வயதுல இப்படித்தான் நாங்கள் சேர்த்து வச்சாலும் அந்த நிரந்தரமான சேமிப்பு இருக்காது, கூடுதலா இருக்காது என்னுடைய அனுபவத்துல. ஆனா அப்பா அம்மா எப்படி காசை சேர்த்து என்ன செய்யறாருன்றதை கவனிச்சு பிள்ளைகள் வளர்ந்து வரக்கல அதை சேர்க்கறதுக்கு முயற்சிப்பார்கள்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில என்ன சூழ்நிலையில அப்பா எப்படி சேமிக்கிறார், அம்மா எப்படி சேமிக்கிறார்ன்றதை கவனிப்பார்கள். கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கவனிப்பார்கள். அதான் நான் என்னுடைய குடும்பத்துல எனக்கு ரெண்டு மகனவ ஒரு மகள் இருக்கிறா. மகள் எப்படி அவ நல்லா வேலை செய்கிறா, நல்லா உழைக்கிறா. ஆனா அதை சேமிச்சு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வேண்டவனுமோ சேமிச்சு காசு வச்சிருக்கணும்ன்ற எண்ணமே இல்லை. எப்படி அட்வைஸ் கொடுத்தாலும் வெக்கேஷனும் உடுப்பும் மேக்கப்பும் அப்படியே காசு செலவழிச்சுட்டு
1: இருப்பான்.
2: அதே நேரத்தில் எங்களை ரெண்டு மகனை வச்சு நான் அட்வைஸ் கொடுத்து கொடுத்து அதை சொந்தமா ப்ராப்பர்ட்டி வேண்டி சொந்தமா தனக்குரிய அதை செட்டில் ஆயிட்டு நம்ம எல்லாரும் என்னை விட கூட செட்டில் ஆயின மாதிரி அவ கூட சொத்து சேர்த்துக்கிட்டான். அப்ப அவைக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுத்து கொண்டே இருக்க வேணும், என்னென்ன மாதிரி உழைக்க வேணும், என்னென்ன மாதிரி சேர்க்க வேணும், என்னென்ன வேண்டுனா என்னென்ன எதிர்காலத்துல அது சிறப்பா அமையும்.
1: கண்டிப்பா
2: ப்ராப்பர்ட்டின்றது கண்டிப்பா எதிர்காலத்துல வருமானம் கூடிக்கொண்டுதான் போகும்.
1: எங்களுடைய தேவை எங்களுடைய கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு வீட்டை வாங்கினோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினோம்டா, அது வந்து நாங்கள் ஒரு விக்கிக்க கூட எங்களுக்கு கையில காசு வரும், அது பல மடங்கு காசாக வரும்.
2: கண்டிப்பாக அப்ப அதை நான் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி சொல்லி அவைகள் என்ன மாதிரியே அதையும் நல்ல மாதிரி சேமிக்கிற பழக்கம் வந்திருக்குது. சந்தோஷமாய வசதியா இருக்கணும். புருஷோத்தன் சொன்ன மாதிரி எல்லா குடும்பங்களிலும் பெண்களும் ஆண்களும் வித்தியாசம். சில பெண்கள் எப்படித்தான் உழைச்சாலும் சேர்க்க மாட்டினாம், சிலவழிச்சு கொண்டே இருப்பினாம். சில ஆம்பளிகள் உழைச்சு உழைச்சு சேமிச்சு சேமிச்சு எதிர்காலத்தை யோசிச்சு கொண்டிருப்பினாம், இன்னொரு கொண்டு வந்துடுவினாம். அதே மாதிரி சில குடும்பத்துல பொம்பளைகளும் அதுக்கான அடிப்படை அறிவும் இருக்கும், அதை சேர்த்து கொண்டு வரையணும். அதான் எல்லா பொம்பளைகளும் எல்லா ஆம்பளைகளும் கூட சொல்லிடாது, ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசம்
1: வித்தியாசம்.
2: அப்ப ஒரு பொம்பளை அவற்ற குடும்பத்துல பொம்பளைகள் ஓகே இருந்தா இல்ல பொம்பளைகளும் ஓகே இருக்கிறதுக்கு சான்ஸ் குறைவு. நாங்கள் எப்படி வாழ்வோமா நாங்கள் பிள்ளைகளை.
1: இப்ப எங்களுடைய அம்மாக்களுடைய காலத்துல இருக்கிறத விட இப்ப இருக்கிற காலத்துல வந்து பெண்கள் ஆண்கள்ன்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி சரியாக வராது. பெண்கள் தான் சேமிப்பார்கள், ஆண்கள் சேமிக்க மாட்டார்கள் அப்படி இல்லை. இப்பொழுது இப்ப வந்து ஆண்களும் சேமிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி பெண்கள் வந்து நிறைய செலவு செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள்.
2: கண்டிப்பா கண்டிப்பா அது ரெண்டு பாதியும் இருக்கு.
1: ஆமா,
2: பாதிதான் சேமிக்கிறதும் சேர்க்கிறதும் நாங்கள் அறுதியா சொல்லிடலாம்.
1: கண்டிப்பா
2: அது ஒவ்வொரு குடும்பத்திலும் வித்தியாசப்படும். அது நாங்கள் உறுதியாக பொம்பளைகள் தான் சேர்த்தினோம், ஆம்பளைகள் தான் சேர்த்தினோம் அப்படி சொல்லிடாது. பெங்கட வீட்டை பொறுத்தல ஆம்பளைகள் தான் கூட அக்கறை அறிவிப்போம் சேமிக்கிறதுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசப்படும். எல்லாம் நாங்கள் அப்பா அம்மா என்ன செய்கிறோமோ அதைத்தான் பிள்ளைகள் கவனிச்சு அவை தாங்கள் வளர துவங்கினோம்.
1: கண்டிப்பா
2: அதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: அழகான பதில்கள் கொடுத்தீர்கள், நன்றி. ஆமாம், தொடர்ந்து இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் வந்து இன்றைய நாள் வந்து பாரசின் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 1904 மே மாதம் 21 தான் கால்பந்து அமைப்பும் கூட்டமைப்பும் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினமாகவும் இன்றைய நாள் கருதப்படுகின்றது. அதாவது கலாச்சாரம் என்பது பழங்கால வரலாற்றையும் பழக்க வழக்கங்களையும் அறிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஒரு குழுவின் இனத்தின் நாட்டின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஐக்கியநாவு பொது சபை வந்து 2001 நவம்பர் மாதத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது என்று சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் மே மாதம் 21 உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினமாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.
0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி நாங்கள் இன்று பார்க்கும் பொழுது, மே மாதம் 21 1937 ஆர்டிக் பெருங்கடல்ல பனிப்பாறையின் முதன் முதலில் அறிவியல் ஆய்வுக் கூடம் ஒன்றை சோவியத் ஒன்றியம் அமைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்றைய நாள் தான் 1939 கனடாவில் தேசிய போர் நினைவகம் வந்து ஒட்டவாவில் பிரித்தானியாவின் 6 ஜோர்ஜ் என் மன்னரால் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் உதித் நாராயணனுடைய குரலில். ஒழிக்கும் நேரம் 12:49.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: ஆமாம், பணத்தை எப்படியெல்லாம் நாங்கள் சேமிப்பது என்பது பற்றி தெரிந்து நாங்கள் கலந்துரையாடினோம். என்னவென்றால், நாங்கள் வந்து எங்களுடைய திட்டமிட்டலுடைய நாங்கள் சேமிப்பை பழகி கொண்டோம் என்றால், நாங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே நிறைய சேமிப்புகள் இருக்கும் எங்களுக்கு. அது மட்டுமின்றி கண்டிப்பாக எல்லோருக்குமே சேமித்தல் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் சேமித்தீர்கள் என்றால் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மேலும் முன்னேற முடியும். உங்களுடைய அதாவது உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் செலவுகளை செய்ய பழகி கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய அமையும். கண்டிப்பாக ஒரு திட்டமிடல் வேண்டும். நீங்கள் திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்ல வருவது. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும், இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிமிடம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. Asian Textiles in Mabaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cypher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவை பாக்குறேன்
11: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 Summer time ile or summer music show mudal muriyaga ore medail Toronto maanagaril Soul and Fire Chinmayi
3: Tamilai inga kotti thira
2: Andrea
3: o solre amma ma o solre
2: July 4 Whitby Event Center il oru ticket vaanginal irandu concert ku pogalam. Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events dot kilikoo.ca ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar khlamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Sari, sari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ.
10: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52 தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு சாப்பிட வர போயிட கோசரியும் மெளிகா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
11: Pony Bow.

சிரிக்கிறாளுங்க, அடுத்த நொடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .kilikoot.ca.
3: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஹமார் தமிழ்ஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இடைவிடா இசை மலையில் ஒரு மணி தொடக்கம் 5 மணி வரை நினைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகள். தொடர்ந்து 5 மணி தொடக்கம் 9 மணி வரை வளமைப்போல் வியாழன் மாலை தோறும் உங்களை மகிழ்விக்கின்ற நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான சுவையான நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நேர்களை. உங்களது விருப்ப பாடல்கள் மிக சுவையான நிகழ்ச்சி முதலாவது. இரண்டாவது, இன்று பல்வேறு விதமான விடயங்கள் பற்றி இன்று நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 6 மணி தொடக்கம் 7 மணி வரை இன்றும் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி பல்வேறு புதிய விடயங்களுடன் உங்களை மகிழ்விக்கவும் சிந்திக்கவும் வைக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை தொடர்ந்து நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை காற்றலை மூலம் சென்று வந்து அடைய இருக்கின்றது. ஆகவே நேர்கள் தொடர்ந்து 4 மணி பொழுது இனிய பொழுதாக அமைய இருக்கின்றது. இணைந்து கொள்ளுங்கள். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு நேர்கள் எங்களுடன் இணைந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இன்று 1 மே 2021 வரலாற்றில் மறக்க முடியாத பல சம்பவங்கள் உங்கள் நெஞ்சங்களில் இப்போது வந்து கொண்டிருக்கும். அந்த சம்பவங்கள் எல்லாம் 1 மே என்றால் எல்லோருக்கும் ஓடோடி வரும் அப்படி ஒரு நாள் இன்றைய நாள். அது மட்டுமல்ல, வியாழக்கிழமை ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான சுபமங்கள காரியங்களுடன் நேர்கள் இணைந்திருப்பீர்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல்வேறு விதமான சுப மங்கள காரியங்களுடன் இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுடன் சுவாசன் நேர்களே, இப்பொழுது இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உங்கள் பாடல்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றன.
0: மனத்தியாள செய்திகள். CMR Tamil HD Avali News. அரசு ஓய்வூதிய கொடுப்பரவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பொறுப்பான அமைச்சர் சந்தன அபேரத்ன உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ கொடுப்பனவு மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளில் 98% ஏற்கனவே முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். ஒய்வூதிய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தரவு கட்டமைப்பில் மொத்தம் 463,000 ஒய்வூதியக்காரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 429,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 2,500 புதிய ஓய்வூதிய பயனாளிகள் இக்கட்டமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊதிய முரண்பாடு உள்ளிட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தே வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் இதற்கு முன்னர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் போன்ற வெளிப்புற குழுக்களில் பங்கேற்பதில் இருந்து பொறியியலாளர்கள் விலகியிருப்பார்கள் என்று இதுகுறித்து பிபி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் உமேஷ் அலுத்துபால ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டார். மேலும் தேசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்படாத ஏனைய பணிகளில் இருந்தும் விலகியிருக்க பொறியியலாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் ஒருங்கிணைப்பு பணிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ள உமேஷ் அலுத்வால, அதிகாரிகள் இதற்கு உரிய தீர்வை வழங்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பாட்டியாக சித்தரித்து நோர்வே நாட்டு நாளிதழ் கேலிச்சித்திரம் வெளியிட்டது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நோர்வே நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சென்றபோது அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நோர்வே பெண் பத்திரிகையாளர் ஹெல்லிங், பிரதமர் நரேந்திர மோடி ஏன் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பது இல்லை, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம், மனித உரிமைகளின் நிலை என கேள்வி எழுப்பினார். இதற்கு இருநாட்டு தலைவர்களும் எந்த பதிலும் அளிக்காமல் அங்கிருந்து சென்றனர். இந்த நிலையில் குறித்த பத்திரிகையாளர் இந்த விவாதத்தை காணொலியாக பதிவு செய்து தன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இது இணையதளத்தில் பரவி விவாத பொருளான சூழலில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பாட்டியை போன்று சித்தரித்து நோர்வே நாளிதழ் கேலிச்சித்திரத்தை வெளியிட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த கேலிச்சித்திரம் இனவெறி மற்றும் பிற்போக்குத்தனமானது என சமூக வலைதளங்களில் கடுமையாக சாடியுள்ளனர். இந்தியா என்றாலே பாம்பாட்டிகளின் தேசம் என்ற பழைய காலனித்துவ சிந்தனையில் இருந்து ஐரோப்பிய ஊடகங்கள் எப்போது விடுபடும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஐரோப்பிய நாடாளுமன்றம் புதன்கிழமையன்று சேஃப் என அழைக்கப்படும் பாதுகாப்பு கடன் மற்றும் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கனடாவை முறைப்படி இணைத்துள்ளது. இதன் மூலம் இதில் இணையும் ஒரே ஐரோப்பியர் அல்லாத நாடாக கனடா உள்ளது. ஐரோப்பாவுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை ஒப்பந்தத்தில் கனடாவின் பங்கேற்பு ஒப்புதல் அளிக்கும் இறுதி வாக்கெடுப்பை ஐரோப்பிய நாடாளுமன்றம் புதன்கிழமை நிறைவேற்றியது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 240 பில்லியன் டாலருக்கு சமனானதாகும். உறுப்பு நாடுகள் ராணுவ தளபாடங்களுக்காக குறைந்த வட்டி கடன்களை பெற அனுமதிக்கும் இந்த திட்டம் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் நிலையை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ரியாம் யூரோப் எனப்படும் ஒரு பரந்த முன்முயற்சியின் ஒரு பகுதியாகும். வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இதை ஒரு முக்கியமான படியாக பாராட்டினார். பொதுவாக ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் கொள்முதல் போட்டிகளில் இப்போது கனடிய நிறுவனங்களும் பங்கேற்க முடியும் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தில் கனடா இணைவது ஒரு குறிப்பிடத்தக்க புதுமையாகும். எனவே இன்றைய இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்று ஆனந்த் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் குழுவிலிருந்து கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் துன்புறுத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆர்வலர்கள் தரையில் மண்டியிருக்க அவர்களுக்கு முன்னால் பென்கவீர் இஸ்ரேலிய கொடியை அசைத்து கூச்சலிடும் இந்த காணொலி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலிய தூதர்களை நேரில் அழைத்து தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹாபி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சார்பில் இதற்கு முதல் முறையாக பகிரங்க கண்டனம் தெரிவித்துள்ளார். உதவி கப்பல் பயணம் ஒரு முட்டாள்தனமான உத்தி, ஆனால் பென் கவீர் தனது நாட்டின் கண்ணிகத்தையே காட்டிக் கொடுத்து விட்டார் என அவர் விமர்சித்துள்ளார். இருப்பினும் இந்த ஆர்வலர்களின் கப்பல் குழுவுக்கு எதிராக அமெரிக்க நிதி திணைக்களத்தின் தடைகளை விதித்த மறுநாளே அமெரிக்க தூதுவரின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளதால் இது வெறும் வெற்று வார்த்தை என்றும் இஸ்ரேல் மீதான அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை இது காட்டுகிறது என்றும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
2: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: ஆமாம், எங்களது நேர்கள் மிக ஆர்வமான நேர்கள். நேர்கள் அத்தனை பேரும் இப்போது இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரை நாங்கள் இணைத்துக் கொண்டு பாடல்களை தர இருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சிகளில் முதலில் பார்த்துவிட வேண்டியது ஐபிஎல். அது சொந்தக்கதை சுகக்கதை என்றது போல எங்களது கதை முடிவடைந்திருக்கின்றது. பல சந்தர்ப்பங்கள் அந்த சொன்னான் ஆண்டவன் தருவான், அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அதை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டது. சிஎஸ்கே இன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் ஒரு அற்பசொற்ப ஆசை இருந்தது நேயர்களுக்கு, குஜராத் சிஎஸ்கே நேயர்களுக்கு, ரசிகர்களுக்கு. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று ஒரு இடத்தை தக்க வைக்கும் சிஎஸ்கே ஒரு வாய்ப்பை பெற முனையும் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள். வென்றிருந்தால் கிங்ஸ் டவுன் பஞ்சாப் அணியை விட அதிக புள்ளிகளை பெற்று ஒரு 4வது இடத்தை தக்க வைத்திருக்க முடியும். ஏனைய அணிகள் தோக்க வேணும் என்று நேர்த்தி வைத்து சிஎஸ்கே தனது இடத்தை பிடித்திருக்கலாம். ஆனால் ரெண்டு சந்தர்ப்பத்தை தவற விட்டிருந்தது. கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற போட்டி 63வது போட்டியிலும் சிஎஸ்கே நல்ல வாய்ப்பை தவற விட்டிருந்தது. பூவா தலையா வென்று பந்து வீச்சை தெரிவு செய்தார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிக சுலபமாக அந்த ஓட்ட எண்ணிக்கையை 180 என்ற ஓட்ட எண்ணிக்கையை திரட்டி அடித்து வெற்றி பெற்றது. இன்றும் அதே தவறை மீண்டும் சிஎஸ்கே செய்தது. பூவா தலையா வென்றதில் அவர்கள் டாஸ் வின் பண்ணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார்கள். கடைசி போட்டியில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்து தாம் தோல்வியடைந்த அந்த அபாக்கியத்தை நினைக்கவில்லை சிஎஸ்கே, என்னவோ தெரியவில்லை. மீண்டும் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணி வெளு வெளண்டு வெளுத்து வாங்கினார்கள். எப்படி சாப்பிட்டு சொல்ல வேண்டும், வேறு என்ன சொல்வது. மிகப்பெரிய இமாலய இலக்கொன்றை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வழங்கினார்கள். எங்களது சாய் சுதர்சன் அப்படி சொல்லிக்கொள்வோம், இனி ஒரே நேர் 84. அதே போல் சுப்மன் கில் 64, பட்லர் 57 என்று எல்லோரும் 50 ஓட்ட எண்ணிக்கையை தாண்ட 229 ஓட்டங்களை குவித்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினால் மீண்டு வர முடியவில்லை. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சஞ்சு ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் ஆட்டம் இழந்தது. ஒரு மிகப்பெரிய சஞ்சு போனால் அங்கு சிஎஸ்கேக்கு பெரிய காத்து போன மாதிரி. என்றாலும் ஏனியவர்கள் ஓரளவு நம்பிக்கை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது, முடியவில்லை. சிவம் டூபே என்ன செய்வது, கடைசி நேரத்தில் வந்து அவர் 5வது 6வது இடத்தில் வந்து நின்று அணியை தூக்கி நிமித்த முயற்சி செய்தார். அவராலும் முடியவில்லை. பின்னுக்கு வந்த வீரர்கள் பெருமளவு துடுப்பாட்டத்தை பிரகாசிக்காத வீரர்கள் என்பதனால் 140 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது சிஎஸ்கே அணி. அதனால் 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. சில வேளைகளில் நரேந்திர மோடிக்கு சந்தோஷமாக இருக்கும் தண்டை அணி வெற்றி வைத்தது. ஆனால் சென்னை சார்ந்த வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைதான். என்ன செய்வது? இனி பிளே ஆஃப் சுட்டுக்கு இப்போது தகுதி பெற்றிருக்கின்ற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, அதே போல் குஜராத் டைட்டன்ஸ் அணி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் இப்போது மிகப்பெரிய 4வது இடத்தில் இருக்கின்றது. என்றாலும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி இப்போது 13 புள்ளிகளுடன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 14 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் இருக்கின்றது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 13 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் நிற்கின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 13 புள்ளிகளுடன் இப்பொழுது 6வது இடத்தில் இருக்கின்றது. இந்த 3 அணிகளுக்கும் இடையில் தான் இப்போது பலம் இருக்கின்றது. பல போட்டி டகவோர் என்று சொல்வார்கள் அந்த போட்டி இருக்கின்றது. வருகின்ற காலங்கள் குறிப்பாக இப்போது ஒரே ஒரு போட்டி மட்டும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி என்ற 3 அணிகளுக்கும் இருக்கின்றன. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றால் ஏனைய அணிகள் பின்வாங்க வேண்டி வரும். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றால், ராஜஸ்தான் தோல்வியடைந்தால், கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி அடுத்து வரும் மேட்சில் வெற்றி பெற்றால் பஞ்சாப் அணிக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி வெற்றி தோல்விகள், மற்ற அணிகள் தோல்வி பெற இந்த 3 அணிகளில் 1 அணி வெற்றி பெற்றால் அந்த அணிக்கு தான் வாய்ப்பு என்ற நிலை இப்போது இருக்கின்றது. அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ், கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, இந்த 3 அணிகளும் விளையாடுகின்ற போட்டிகள் மிக முக்கியமான போட்டிகளாக மாற இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற போட்டிகள் எல்லாமே மிக மிக முக்கியமான போட்டிகளாக இருக்கப் போகின்றன. இன்றைய போட்டி, இன்று 66வது போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற பிளே ஆஃப் சுட்டுக்கு இப்போது 3 அணிகள் தெரிவாகி இருப்பது மட்டும் உறுதியாகி இருக்கின்றது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, குஜராத் டைட்டன்ஸ் அணி, அதே போல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி என்ற 3 அணிகள் பிளே ஆஃபுக்கு தெரிவாகி இருப்பது உறுதியாகி இருக்கின்றது. இப்பொழுது 4வது அணி எது என்பதுதான் போட்டி. 4வது அணிக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி என்ற 3 அணிகளும் தம்மிடையே மோத போட்டி போட இருக்கின்றன. அவர்களுக்கிடையில் எல்லாம் மோதல் போட்டி போட இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே. வருகின்ற போட்டிகளில் அது தெரிந்துவிடும். நேரம் இப்பொழுது 5:15 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழும் நேரம் இது. இன்றைய நாளிலும் நாங்கள் பல்வேறு விதமான நேர்களது சுவைமிகு பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். 6 மணி வரை நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 7 மணி வரை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல் சுவை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். இப்பொழுது நிகழ்ச்சியில் 1வது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஓ நலம் மதி, நன்றி. வணக்கம், நீங்கள் எப்படி? நலமா? என்ன கதை
3: இன்னைக்கு?
1: என்ன செய்யறது? என்ன
3: அண்டைக்கே தெரிஞ்சிருந்தா அண்டை கடைசி மச்சிலே தோத்துருந்தேன். இது சான்ஸ் பெருசா இல்ல. ஓகே, வின் பண்ணா ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, அது ஒண்ணு போச்சு.
1: கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையின் தவிடு பொடியா போச்சு.
3: என்ன
1: இந்த இளவட்டங்கள்லாம் கவலைப்படுவேன். கவலையை நினைச்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும்.
3: அடுத்த
1: வருஷம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான போட்டியா இது நடைபெற இருக்குது. 98 அணிகள், 98 போட்டிகள், 98 அணி, 74 போட்டிகள், அடுத்தடுத்த வருஷங்களில் 98 போட்டிகளாக மாற இருக்குது.
3: டீமும்
1: கூட்டி போட்டிகள். அந்த இப்போ நடக்கிற, இப்போ வந்து ஒரு குழுவில் உள்ள அணி ஒருக்காத்தான் மோது. இனி வர்ற முறையில் 2 முறையே மோதுகின்ற மாதிரி வரப்போது. அதுவும் ஒரு சர்ச்சையாக இருக்குது தான். அது 2 மாதங்களுக்கு மேலே அது நீடிக்கும். அது தொடர்பான வாத பிரதிவாதங்களும் இப்போ நடக்குது. சரியாச்சு, நீங்கள் பிசிஐயில் நடக்குது இப்போ. பெரும் தொகை பணம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இதுல நாங்கள்லாம் தோத்துட்டு கவலைப்படுவோம். ஆனா இப்ப லக்னோ கடைசியா இருக்குது 10 இடத்துல. லக்னோ அணிக்கும் மிகப்பெரிய லாபம், அந்த அந்த உரிமையாளருக்கும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இது
3: ரெண்டோ மூன்று வருஷத்துக்கு மாறுமாம் அப்படியே.
1: அப்படியாண்டி இல்லை, இப்போ
3: சிஎஸ்கே பண்ணாத இப்போ அதே மெயினே அவே இருப்பினும் அதுக்குள்ள அந்த ஒரு டீமுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பினும் தானே.
1: ஓ அது இருக்கும்.
3: அந்த மேனேஜ்மெண்ட் அந்த இந்த முடிவெடுக்கிறதெல்லாம் மாறுமாமன்னு சொல்லினே. இப்போ அப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் பிளேயர்ஸ் வாங்குறது அதெல்லாம் மாறுமண்ட மாதிரி
1: இருக்கலாம்.
3: அப்படி அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி மாற வேண்ட மாதிரி கேள்விப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியல.
1: சிஎஸ்கேக்கும் டோனிக்கும் இருக்கு கொஞ்சம்
3: நன்றி.

0: அந்த பாடல் அழகிய திரைப்படத்திலிருந்து, தங்கர் பச்சான் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அழகி என்றால் எல்லோருக்கும் தெரியும், பார்த்திபன் நந்திதாதாஸ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் அந்த குரலுக்கு சொந்தக்காரி சாதனா சர்க்கம். சாதனா சர்க்கம் பாடினாலே கொஞ்சம் சிவரஞ்சனி போலதான் இருக்கும், ஏதோ ஒரு சோக விளையோடும் அவரது. ஆனால் நல்லா இருக்கும் பாடல், மகிழ்ச்சியான பாடலும் பின்னுக்கொரு சின்ன சோகம் இருப்பது போல தெரியும், ஆனால் சோகம் அல்ல. சிவரஞ்சனி என்ற அந்த ராகத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைத்து வெளிவந்த அந்த பாடல் இப்பொழுது மதி விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:24. நேர்கள் சுயமார் தமிழேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: 416-700-2222-416-700-2222-j.ca.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நீங்கள் கனடா தான் உலகின் மிகச்சிறந்த நாடு என்று ஒருவர் இப்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அவர் வேறு யார்? அவருக்கு இப்போது கனடா தான் சொர்க்கமாக தெரியும். கனடாவில் $1,000,000 லாட்ரி வென்ற வினிபேக் நகரத்தைச் சேர்ந்த திரிதா ஜெஹிரி தான் இவ்வாறு கனடா தான் உலகின் சிறந்த நாடு மற்றும் சிறந்த மக்களை கொண்ட நாடு என்று நிகழ்ச்சியுடன் பாராட்டியிருக்கின்றார். பரிசு லோட்டோமெக்ஸ் பரிசை இவர் 1,000,000 பரிசை வென்றிருக்கின்றார். லோட்டோமெக்ஸ் மூலம் மனிடோஃபாவில் உள்ள ரியல் கனடியன் சூப்பர் ஸ்டோர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தில் தான் இவர் தனது லோட்டரியை வாங்கியிருக்கின்றார். தனக்கு கிடைத்த இந்த பரிசு தொகையை விட நான் கனடாவில் குடியேறியது தான் தனது வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான தருணம் என பெருமிதத்துடன் உங்களைப் போல் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் பலரும் சொல்லுவீர்கள், நாங்கள் கனேடியன்ஸ் என்று ஸ்மார்ட்டாக சொல்லுவீர்கள். அப்படி தான் கனேடாவில் வந்து குடியேறியுமே தான் தான் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் என்றும், இந்த லோட்டோ முடிவுகளை தான் இணையதளத்தில் சரிபார்த்த போது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என்றும் இப்போது அவர் தெரிவித்திருக்கின்றார். பரிசு தொகையை விட தான் கனடாவில் குடியேறியது தான் பெருமகிழ்ச்சி. குடியேறியதால் தான் $1,000,000 கிடைத்திருக்கின்றது. முயற்சி செய்து பாருங்கள். இப்பொழுது நேரம் சரியாக 5:27. நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
8: வணக்கம் ஐயா, கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
8: நான் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் கேட்கிற பாடல் வந்து உசிருக்குள் உன் பேரை எழுதி வச்சேன். அதை தவிர எங்கட யாழ் மருத்துவமனையில ஆரம்பிச்சு புறப்படும் வரை பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் தமிழர்களை, வயோதிப மாடுகளோ இல்லை சின்ன சிறு குழந்தைகளோ எல்லாரையும் கொன்றளித்து அவர்களுக்கு அதற்கு காரணமாக இருந்தவர் ஆண்டு போன நாள்.
0: ஓ, அதை நீங்கள் அங்க வந்துட்டீங்க, வரலாற்று தகவல் என்று சொன்னதுக்கா?
8: நீங்க சொல்லுவீங்க. நான் டெல்லிக்கு போன போது அந்த சைட் பஸ்ல ஏறி இருந்தேன். அப்போ கூட்டி கொண்டு போய் காட்டினார்கள், மகாத்மா காந்தி சமாதி, இந்திரா காந்தி சமாதி, சஞ்சய் காந்தி சமாதி, ராஜீவ் காந்தி சமாதி வரிசையில பார்த்தோம்.
0: என்ன பாடல்?
8: எனக்கு உசுருக்குள் உண்பெயரை எழுதி வச்சேன் அந்த படக்கப்பம்.
0: பாடல் ஒலிக்கிறது, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தீங்க.
8: நன்றி, வணக்கம்.
0: உசுருக்குள் உன் பெயரை எழுதி வைத்தேன்.

0: அந்த பாடல் நல்ல அருமையான தாளக்கட்டுடன் ஒளித்தோய்ந்த பாடல், எட்டு திக்கும் ஒளித்தோய்ந்தது. அந்த பட திரைப்படத்தின் பேர் எட்டு திக்கும் பற. திரைப்படத்திலிருந்து எம் எஸ் ஸ்ரீகாந்த் இசையில் அந்த பாடல். இந்த வேளையில் அனுராதா ஸ்ரீராம் அந்த குரலில் பிடித்திருப்பீர்கள். அனுராதா ஸ்ரீராம், கேசவ் வினோத் ஆகியோரது குரல்களில் சிநேகன் வரிகளில் குகதாஸ் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:34. நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸுடன் பயணிக்கும் நேரம் இது.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நேர்களை நிகழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் அனைத்து நேர்களையும் ஒன்றாக இணைக்க இருக்கின்றோம். காத்திருங்கள். கனடாவில் டொரண்டோ நகரில் ஒரு சிறுமி எஸ்தர் என்ற 14 வயது சிறுமி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் மாயமாகி இருக்கின்றார். நார்த்யாக் பகுதியிலுள்ள எல்ஸ்பர்க் பூங்காவில் கடைசியாக பார்க்கப்பட்ட இவரை கண்டுபிடிக்க டொரண்டோ காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சிறுமி பற்றிய விவரங்கள், கடைசியாக அணிந்திருந்தவை நீண்ட கை டாக்கோய்ஸ் நிற ஸ்வெட்டர் மற்றும் லேசான சாம்பல் நிற பேட். இந்த தேடுதல் பணி நிலை 1 நடவடிக்கையாக உயர்த்தப்பட்டு மோப்ப நாய்கள், குதிரைப்படை, ட்ரோன்கள் மூலம் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. சிறுமி பற்றிய தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் 647-355-4148 என்ற பிரத்யேக எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு டொரண்டோ காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. 647-355-4148. இந்த சிறுவர்கள் சிறுமிகள் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் உலகளவில் இப்பொழுது மிக மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது இலங்கையில் சிறுவர் சிறுமியர் தொடர்பான துஷ்பிரயோகங்கள் அதிகரித்திருக்கின்ற வேளையில், இவ்வாறான வளர்ந்த நாடுகளிலும் இவ்வாறான சிறுவர் சிறுமியர் தொடர்பான துஷ்பிரயோகங்கள் அல்லது காணாமல் போதல் போன்ற விடயங்கள் மிக மலிவாக இடம்பெற்று வருவது தொடர்பில் பொதுமக்கள், காவல்துறை மற்றும் ஏனைய சிறுவர் பாதுகாப்பு பிரிவுகளுக்கு உதவுவதன் மூலம் இவற்றை பெருமளவில் தடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த IPL போட்டிகள் பற்றி தெரிவித்தோம். IPL போட்டிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அணிகளது உரிமையாளர்கள் பற்றி பேசி கொண்டிருந்தோம். ஆகவே அதை ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக மிக சுருக்கமாக தந்து விடுகின்றோம். மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், முகேஷ் அம்பானி தான் அதன் உரிமையாளராக இருக்கின்றார். இந்த ரிலையன்ஸ் என்பது நேர்களுக்கு தெரியும், 1987 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி ரிலையன்ஸ் கப் என்ற பெயரில் வழங்கப்பட்டது. 75, 79, 83 புருடென்ஷியல் கப், அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அதன் மூலம்தான் இந்த கிண்ணங்கள் வழங்கப்பட்டது. 96 இலங்கை வென்றபோது அது வில்ஸ் வேர்ல்ட் கப். 87 ரிலையன்ஸ் கப் வழங்கப்பட்டது மும்பை இந்தியன்ஸ், அது முகேஷ் அம்பானி அவர்கள் அந்த குடும்பத்தினது நிறுவனம். மும்பை இந்தியன்ஸ் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு சொந்தமானது. சென்னை சூப்பர் கிங் என் ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமானது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஷாருக் கான், மேகலா மற்றும் சவுலா இவர்களுக்கு சொந்தமானது. பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அணிக்கு பிர்லா குரூப், ஆதித்யா பிர்லா குரூப்புகளுக்கு சொந்தமானது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அது உங்களுக்கு தெரியும், சன் குரூப், கலாநிதி மாறன், காவ்யா மாறன் இவர்களுக்கு சொந்தமானது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி, அதுவும் ஒரு JSW குரூப், பாரத் ஜிந்தா குரூப்புக்கு சொந்தமானது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, எமர்ஜிங் மீடியா, மனோஜ் பாண்டே பாண்டிலேக்கு சொந்தமானது. அதேபோல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, மனோஜ் பாண்டிலே. பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி, அது பிரிட்டி சிண்டா மற்றும் வாடியா மோஹித் பர்மன் இவர்களுக்கு சொந்தமானது. லக்னோ அணி வந்து சஞ்சீவ் குரூப்புக்கு சொந்தமான ஒரு அணி. இதேபோல் குஜராத் டைட்டன்ஸ், கேபிட்டல் பார்ட்னர்ஸ் அண்ட் டொரண்ட் குரூப்புக்கு சொந்தமானது. இப்படி ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு சொந்தமானவையாக இருக்கின்றன என்ற வகையில் இந்த நிறுவனங்கள் இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்ற அணிகள் ஊடாக வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவை. எந்த ஒரு நிறுவனமும் நட்டமடைவதில்லை. அதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயம் என்னவென்றால், எல்லா நிறுவனங்களும் எல்லா உரிமையாளர்களும் ஏதோ ஒரு லாபத்தை இந்த IPL கிரிக்கெட் மூலம் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்ற தகவலை இந்த வேளையிலே பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொள்வோம்.

கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: ஓ வணக்கம் வாசன், நான் இதயன் கலைக்கின்றபடி நலமா இருக்கிறீங்களோ?
0: நலம் இதயன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: ஓ நலமா இருக்கின்றேன். நீங்கள் ஒரு சிஎஸ்கேக்கு போய் நீங்கள் தான் அடுத்த முறை கேப்டன் பண்ணணும் போல இருக்குது. பார்த்தா
0: நிலைமை அப்படியா இருக்கு? என்ன
1: நிலைமை அப்படியா இருக்கு? நீங்க தான் இருக்குது போல இருக்குது. நான் இன்றைக்கு என்ன அக்கடா தடாங்கு அந்த படக்கப்பம் இந்தியன் படத்துல இருந்து நன்றி.
0: என்ன பாடல் விளங்குகிற
1: அக்கடா தடாங்கு உட போட்டால் அந்த இந்தியன்ல இருக்கு இல்ல அந்த பாட்டு ஜாலியே இருக்கும்.
0: பாடல் ஒலிக்கும். நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், அப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் நலம் பாங்கோ.
2: கப்டன் வாசன் சொல்ல பார்த்தா
0: இதே நல்ல ஜோக் அடிப்பார்.
2: அதுதான் என்ன சார் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் விளையாண்டு வளர்த்து விட்டாங்களே.
0: அது அன்றைக்கு டாஸ் வின் பண்ணி பவுலிங்கு சூஸ் பண்ணவே தோல்வி, இன்றைக்கு மாற்றி செய்திருக்கோம். ம்
2: அதுதான் சந்தர்ப்பம். எனிவே கூட்டு கூப்பிட்டுட்டாங்க, நாங்கள் இங்கிருந்து கணக்கு சொல்லுவோம்.
0: அது சரி, அது இப்படி கணக்கு நடக்கிறது நாங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த நேர கண பிச் ரிப்போர்ட்டுகளை வச்சு தானே முடிவெடுக்கிறது. சில வேலை அது பிழைச்சிருப்போம் ஜெயிலா.
2: பார்ப்போம்.
0: முதலாம் இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு.
2: நினைச்சு
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் வாங்கோ.
3: நலமா
0: நல்ல நலம். நீங்கள் எப்படி?
3: நானும் நலமா
0: வளர்ச்சியா.
3: முதல் பாலிலேயே அவுட்
0: சஞ்சு
3: சென்னை. அப்ப நான் நினைச்சேன் இது அப்படித்தான் போகுது, மீன் தொட்டிய கழுவா துவங்கிட்டேன்.
0: அழுவோண்டு கிடைக்கல மீன் தொட்டி. சரி சார்,
3: கிளீன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். வீல இவங்க உருப்பட மாட்டாங்க
0: அப்படி சொல்ல கூடாது.
3: அடுத்த நல்ல டீம் உண்டு,
0: அஞ்சு தரம் கப்படிச்சு நாங்கள்
3: என்ன பிளேயர்ஸ் இருந்தவங்க. பாடல் வந்து வால்டர் வெட்டிவேல் படத்துல சின்ன ராசாவை சித்த ரொம்ப ரொம்ப என்ன கடிக்க
0: சின்ன ராசாவை. நன்றி நன்றி குயின்சன். நிகழ்ச்சியில் இருந்த
3: இது கேம் தானே, கவலைப்பட வேண்டாம்.
0: உண்மைதான், அவ்வளவுதான். நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாத்தனை ஜூலியஸ். எப்படி இருக்கீங்க?
0: நலம் ஜூலியஸ். என்ன நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜூலியஸ்? ஒரு
4: கொஞ்சம் வரலாம் போச்சு, இனி வேறதா.
0: நான் நினைச்சேன் தமிழகத்துல போய் தேர்தல் களத்துல நிக்கிறீங்களா?
4: தேர்தல் களத்துல நின்று கொஞ்சம் மண்டையை காய்ச்சிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே இனி வேறவா.
0: சரி,
4: எனக்கு இன்னைக்கு வாசனை தம்பி அர்ச்சனா படத்துலேருந்து புலிகள் கொஞ்சம் பதுங்கும் போது அந்த பாட்டு கேட்போம்.
0: தம்பி அர்ச்சனா புலிகள் கொஞ்சம் பதுங்கும் போது.
4: ஆமாம்.
0: ஏன் இந்த பாடல்?
4: எனர்ஜியாக கேட்போம்.
0: நன்றி நன்றி ஜூலியஸ்.
4: நன்றி சந்தி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் தாரணி, கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி?
5: நானும் நல்ல சும்மா இருக்கேன். எனக்கு ஒரு ஒன் செகண்ட் தரணும். டே மகளோட பர்த்டே, அப்ப மார்னிங் விஷ் பண்ண எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நான்
0: சொல்லுங்க.
5: அது யாராவது நான் பேசணும்னா அப்புறம் விட்டுடுவேன். அது டைமும் எடுக்கும். வாழ்த்தின எல்லாருக்கும் மிக்க மிக்க மிக்க நன்றி.
0: மகளுக்கு என்ன பேர்? தாரணி.
5: தீபிகா. தீபிகா அவளுக்கு.
0: தீபிகாவுக்கு எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி. அதோட இந்த பாட்டு வந்து சாரி, நான் இது முதலே தான் எடுத்து வச்சேன். அவ எடுத்த நான் அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா ஒரு கோயின்சிடண்டா வந்துட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல தானே.
0: ஒளியிலே தெரிவது தேவதையா,
5: பவதாரணி படித்த பாட்டு, நல்ல பாட்டு.
0: இன்னைக்கு அழகிக்கு தான் வாய்ப்பு போறதுக்கு பாப்போம்.
5: அழகி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: ஹலோ, நான் மோகன், கலிபோர்னியால இருந்து பேசுறேன்.
0: மோகன் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
6: எப்படி இருக்கீங்க? எப்படி? நாங்க நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் மோகன், நன்றி.
6: ஒரு சில ஐபிஎல்ல ஒரு சில திருத்தங்கள் பண்ணலாம்னு பண்றேன். போன மேட்ச் சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்எச்சோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுனாங்க, அது தப்புன்னு நினைச்சோம்.
0: போன முறை ஃபர்ஸ்ட் பேட்டிங் என்ன?
6: இன்னைக்கு இல்ல இல்ல, இன்னைக்கு வந்து குஜராத்தோட டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபீல்டிங் எடுத்தாங்க
0: இன்னைக்கு,
6: அதுல தோற்பு. சோ போன வாட்டி வந்து அவங்க டாஸ் வின் பண்ணி சென்னை வந்து சூப்பர் கிங் போலிங் எடுத்தாங்க. சோ அது எல்லாரும் தப்புன்னு சொன்னா இன்னைக்கு மாத்தி அதுவும் தப்பாயிடுச்சு. அப்புறம் இன்னொன்னு, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இன்னும் வாய்ப்பு இருக்கு, நாலு டீமுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இன்னும் ஒரு கேம் இருக்கு. அவங்க வந்து நெக்ஸ்ட் கேம் ஐ திங்க் அவங்க தே ஆர் பிளேயிங் கல்கட்டான்னு நினைக்கிறேன். அவங்களோட வின் பண்ணாங்கன்னா நல்ல மார்ஜின்ல அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் எலிமினேட் ஆகல. அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா ஒரு தோனி சேம் பிளேயர் இத்தனால வின் பண்ண வச்சு வர அவர் ஒரு ஸ்பாட் எடுத்துன்றதுனால அந்த ஸ்பாட் இவங்க வேற யாரும் ஃபில் அப் பண்ண முடியல. அவர் வந்து போன வருஷமே ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா அந்த பிளேஸ்க்கு வேற யாராவது ஒரு பெட்டர் பிளேயரா இருந்து இன்னும் இவங்க சிஎஸ்கே ஒரு பெட்டரா பினிஷ் பண்ணிருக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் ஒரு ஒரு ஸ்பாட் எடுத்துன்னு அந்த ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணாமயே இருந்தது ஒரு பெரிய இவங்க பண்ணின பல தப்புகள்ல இதுவும் ஒண்ணு. அப்புறம் ஆரஞ்சு கேப் வந்து இப்ப கரண்ட்லி சாய் சுதர்ஷன் வச்சிருக்காரு, நாட் சூரியவம்சி.
0: இந்தியா மேட்சோட சாய் சுதர்ஷனுக்கு போயிட்டு என்ன?
6: ஆமா. அப்புறம் வந்து எல்லா டீமுக்கும் வந்து நீங்க சொன்னது வந்து எல்லாமே லாபம் தான். அதுல வந்து இன்டைரக்ட் ப்ராஃபிட் ஷேரிங்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிசிசிஐ வந்து எல்லாத்தையும் 60% பணத்தை கலெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவா. அதனாலதான் எந்த ஒரு டீமுமே ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, ஆக்சுவலா லாபம்
0: தான்.
6: அதனால அவங்க ரொம்ப ஒன்னு ரெண்டு டீமை தவிர இப்ப லக்னோலாம் எல்லா வருஷம் அவங்க கடைசியில இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அதனால அவங்களது ஓனர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, நிறைய செலவு பண்ணி நல்ல பேப்பரை நல்ல பிளேயர்ஸ் ஆப்ஷன்ல எடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான், இதுல ப்ராஃபிட் ஷேரிங் இன்டைரக்டா இருக்கும் இதுல. ஓகே, அப்புறம் நீங்க அந்த ஐபிஎல்ல இருந்து மாறி சாதனா சர்க்கம் பத்தி சொன்னாலே எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ்லயே பிசிசிலாம் ஒண்ணு சாதனா சர்க்கம் மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ கேட்டுட்டே இருக்கலாம் அவங்கள ஒரு ஒரு கொஞ்சல் மழலையான ஒரு தமிழ். அதுல அவங்களோட உச்சரிப்பு வந்து ரொம்ப ஸ்பஷ்டமா இல்லைன்னாலும் அந்த உச்சரிப்பு தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ அவங்க பாடின ஒரு நுனி நாக்கால பாடிய சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொல்ல சொல்ல தீராதே அழகே அந்த மஜா படத்துல போட முடியுமா?
0: கட்டாயம். நன்றி நன்றி மோகன். இன்னும் கொஞ்சம் பிந்தி வந்திருந்தா நிறைய கதைச்சிருப்பியல், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம்.
6: முயற்சி பண்ணினா எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை, இப்பதான் கிடைச்சது.
0: நல்லது நல்லது,
6: அதுவும் நல்லதுதான்.
0: நன்றி நன்றி நன்றி மோகன், நிகழ்ச்சி நினைந்தேன். ஆமாம், அது மோகன் சொன்ன அந்த விடயம், ஒரேஞ்ச் கேப் இப்போது சாய் சுதர்சன் கையில் இருக்கின்றது 638 ஓட்டங்களுடன். இன்று நடைபெற்ற போட்டிகளில் சாய் சுதர்சன் 89 ஓட்டங்களை அடித்து அந்த முதலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ரெண்டாம் இடத்துக்கு அதேபோல் சுப்மன் ஹில் இன்று விளையாடிய போட்டியுடன் இரண்டாம் இடத்தை தக்க வைத்திருக்கின்றார். சூரியவன்சி இப்பொழுது 579 ஓட்டங்களுடன் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். இன்றைய போட்டிக்கு முன்னர் நேற்றைய தினம் சூரியவன்சி தான் முதலாம் இடத்தில் இருந்தார். இன்று நடைபெற்ற போட்டியின் பின்னர் தான் இப்போது சாய் சுதர்சன் ஒரேஞ்ச் கேப்பை தனது கைகளில் வைத்திருக்கின்றார். நன்றி மோகன் அந்த தகவலுக்கு. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். யாரை தொடுவது யாரை விடுவது என்று எல்லா நேர்களும் இருக்கிறீர்கள், எல்லாரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம், இது மாதவன். எப்படி இருக்கீங்க
0: மாதவன்? நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நல்லூர் மாலை இப்பொழுதுல பாட்டு வந்து பூவுளி வாசல் யாரடி வந்தது கிளியே கிளியே என்ற பாட்டு. பல ஸ்பீச்சர் கேட்டு பார்ப்போம். என்ன ஆபீஸ்ல போய் ரெண்டு மணிச்சாலமா வெயிட் பண்ணிக்கணும்னுட்டு டாக்டர் வீட்டா போக போறோம் ஆக்கல கூப்பிடுவான். அது வேற தப்பு தான்
0: எடுக்கிறீங்க. நன்றி
7: நன்றி.
0: வணக்கம்
8: நிகழ்ச்சியில் பாட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு சமைந்தது எப்படி அந்த பாட்டு?
0: சக்கரவள்ளி கிழங்கு
8: படம் வந்து சாமுனி
0: என்ன காரணம் இந்த பாட்டு நிறைய இருக்கு? நன்றி நன்றி பவா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாசல், எப்படி இருக்கிறீங்க?
0: எழில் வணக்கம், நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
9: நலமா இருக்கிறேன். இன்றைய நாள்ல நான் ஒரு மீடியால வந்து பாத்தேன்னா, நீங்க ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட நாள்ல ஒருத்தர் போட்டுக்கிறாரு, கடவுண்ட இணைப்போ இன்னும் தெரியாது, ராஜீவ் கொலை செய்த நாள்ல சீமானுக்கு வேடிக்கை விழுப்புறாங்க இருக்கிற ஒரு இணைப்பு, தமிழரோட சம்பந்தப்பட்ட ஒரு இணைப்பா சொல்லி.
0: என்ன சொன்னீங்க? விளங்கல. ராஜீவ் காந்தி இறந்த நாள்ல
9: சீமானுக்கு வேடிக்கைகள் கிடைச்சிருக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு.
0: ஓ ஓ, அதுக்கு
9: அது வந்து கடவுண்டு இணைப்பு போடக்க தமிழா கூட ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்த மாதிரி, சும்மா சாதனம் அது வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு கருத்துல ஒரு மெசேஜ் அந்த போட்டு கிடக்கு வீடியோ ஒன்று
0: பார்த்தேன்.
9: நான் அந்த முள்ளி வாய்க்கால் நினைவு நாளை நல்ல சிறப்பாக கொண்டு வந்தேன்னு அம்மா குடும்பத்துக்கு எனக்கு நந்தி. அதுல ஒரு எனக்கு கண்ணீர் வர வச்ச ஒரு கவிதை போட்டிங்க, கஞ்சி குடித்து சிரட்டை விழும்போது சிரட்டை விழவில்லை அவன் உடலில் கைகள் இல்லை.
0: அடுத்த
9: ஒரு இளைய தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகணும்ன்றதே எல்லாம் பத்த வச்சிருக்கு பத்து எரியும் ஒரு நல்ல கருத்தை எல்லாம் சொல்லி நிறைய இல்லைங்களோட அப்படி தமிழாக்க பேச
0: மாட்டேன்.
9: அப்படி ஒரு உணர்வுபூர்வமான பேச்சு தந்ததுக்கு நன்றி. என்னுடைய பாட்டு வந்து ரோஜாவை சாலாட்டும் தந்தல்.
0: நல்லது பாடல் ஒழிக்கும் வழியில் நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த
9: உண்டமைக்கு நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். அருண்குமார்,
0: நலம். அருண்குமார், நன்றி.

0: நன்றி. நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைகின்றார், அவரை பிறகு வர சொல்லலாம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன். தவம்.
0: தவம் சொல்லுங்க.
1: நான் வந்த பிள்ளைக்கு என்ன பேரும் மறந்து, நான் வந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: தாரணித மகளுக்கு.
1: தாரணித மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் சுமதியன் சுந்தரி படத்திலிருந்து ஓர் ஆயிரம் நாடகம் ஆடினால் அந்த பாட்டு ஜெயலலிதா பாப்பா நடிச்ச படம், பழைய முதலமைச்சர்.
0: சரி, நன்றி.
1: நன்றி. என்ன
0: நேர்களே, காத்திருக்க நேர்களை, நான் நீங்கள் ஏழு மணிக்கு பிறகு நீங்கள் தயவு செய்து, நிறைய நேர்கள் வந்து விட்டார்கள் ஏற்கனவே. இந்த நேர்களது பாடல்களை இன்று போடுவதற்கு நேரம் அப்படி இருக்கும். நீங்கள் தயவு செய்து நான் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரை எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களது அன்புக்கு நன்றி. சிரமத்தை பொருட்படுத்தாவது அடுத்த மனத்தியாளத்தில் முடிந்தளவு இணைந்து கொண்ட நேர்களது பாடல்கள் ஒழிக்கும். அதனைத் தொடர்ந்து ஏழு மணிக்கும் இவர்களது பாடல் ஒழிக்கும். ஏழு மணிக்கு பின்னர் இணைந்து கொள்பவர்களது பாடல்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியினிடையே ஒழிக்க காத்திருக்கும். இப்பொழுது நேரம் சரியாக 5:57. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 4168888044. செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: தெரிவித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு, இறக்குமதி செலவுகள் மற்றும் நாணய மாற்று விகித மாற்றங்கள் ஆகியவற்றின் தாக்கமே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அதிகரிப்பு இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாகவும், இதனால் நுகர்வோர் கூடுதல் செலவினத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில், நமது தொப்புள்குடி உறவுகளுக்கான ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான விடுதலைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். பல தலைமுறைகள் தங்களின் குழந்தை பருவம், குடும்பம், கல்வி மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்துள்ளனர். தமிழர்கள் மீது திட்டமிட்ட மொழி அடக்குமுறை, கல்வி மறுப்பு, நில அதிகரிப்பு மற்றும் ராணுவ அடக்குமுறைகள் தொடர்ந்தும் திணிக்கப்பட்டன. 1000கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதிலும் தடை செய்யப்பட்டு இருந்த கொத்துக்குண்டுகள், ரசாயன குண்டுகள் போன்ற மனிதாயுமாற்ற ஆயுதங்கள் தமிழர்கள் மீது வீசப்பட்டு நமது உறவுகள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் பாதுகாப்பு வலயங்களுக்குள் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து 1,75,000 அதிகமான உறவுகள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு இனத்தின் உயிர் பறிக்கப்பட்டதே. இந்த அத்தனை கொடுமைகளுக்கும் சகோதர யுத்தங்களாலும் காட்டிக் கொடுப்புகளாலும் இன ஒற்றுமையை பிளவுபடுத்திய துரோகங்களாலும் நடந்தேறியவை என்பதை வரலாறு மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. எனவே ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்காமல் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியின் தலைவரான தி. வேல்முருகன் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியா அல்லது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த செய்தியாளரும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தகவல் தொழில்துறை பாசறை செயலருமான ஹாஜா முகைதீன் அவரது வீட்டின் வாசலில் வைத்து போதைக் கொம்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். போதைப் பொருளின் விற்பனைக்கு எதிராக நிற்கும் ஒரு செய்தியாளருக்கே இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வன்முறை தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் எளிய மக்களின் நிலை என்னவாகும்? நாட்டில் நாள்தோறும் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தொடர்ந்த இந்த கொடூர சம்பவங்கள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் தொடரும் என்றால் நடப்பது திமுக ஆட்சியா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வராக பதவியேற்றதும் போதைப் பொருளை தடுப்பதற்கான சிறப்பு அதிரடி அமைப்பு என்று கையெழுத்திட்டு தமிழக முதல்வர் விஜய் அதிரடியாக அறிவித்தார். அந்த படை தற்போது என்ன செய்கின்றது என சீமான் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். இபோலா நோய் பரவி வரும் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு சமீபத்தில் பயணம் செய்த ஒன்டாரியோ மாகாணவாசி ஒருவருக்கு மிகுந்த முன்னெச்சரிக்கையாக அந்த நோய்க்கான பரிசோதனை செய்யப்படுகிறது என்று மாகாணத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நபர் எப்போது கனடாவுக்கு திரும்பினார் என்றோ அல்லது அவருக்கு அறிகுறிகள் இருந்தனவா என்றோ விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பயணத்தின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக பரிசோதனை நடத்தப்படுவதாக கூறியது. மிகுந்த முன்னெச்சரிக்கையாக நிறுவப்பட்ட மருத்துவ நெறிமுறைகளுக்கு இணங்க நோயாளியின் சமீபத்திய பயணங்களை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் இபோலா வைரஸ் உட்பட பல்வேறு சாத்தியமான தொற்று நோய்களுக்காக அவரை பரிசோதித்து வருகின்றனர் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. 1976 இபோலா நதிக்கு அருகில் இந்த வைரஸ் முதன்முதலில் அடையாளம் காணப்பட்டதிலிருந்து கொங்கோவில் பதிவு செய்யப்பட்ட 17வது இபோலா நோய் பரவலாக இது அமைகின்றது. பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மற்றும் நிறுவப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகளுடன் நோய் பரவல்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் அந்நாடு விரிவான அனுபவத்தை பெற்றுள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது. இப்பகுதியில் ஏற்பட்ட பெரும்பாலான நோய் பரவல்கள் மிகவும் பொதுவான மற்றும் பெரும்பாலும் கடுமையான வகையான ஜர் இபோலா வைரஸ் வகையை சேர்ந்தவை. இருப்பினும் உகாண்டா மற்றும் சூடானில் இபோலா வைரஸ் உட்பட மற்ற வகைகளாலும் நோய் பரவல்கள் ஏற்பட்டுள்ளன. கனடாவில் இபோலா நோய் பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று கனடாவின் பொது சுகாதார அமைப்பு கூறுகின்றது. ஈரானுடனான தொடர் மோதல் மற்றும் தேக்கமடைந்துள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் வெள்ளை மாளிகையின் துணை தலைமை பணியாளர் ஸ்டீபன் மில்லர் ஈரான் தலைமைக்கு ஒரு நேரடியான மற்றும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஃபோக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் பேசிய மில்லர், தெஹ்ரானிலுள்ள அரசாங்கம் தற்போது அமெரிக்காவிடமிருந்து ஒரு தீர்க்கமான இறுதி எச்சரிக்கையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரானில் பொறுப்பேற்றுள்ள இந்த புதிய குழு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் உள்ளது. அவர்கள் அமெரிக்காவுக்கு திருப்தி அளிக்கும் வகையிலான ஒரு ஒப்பந்த ஆவணத்துக்கு ஒப்பந்தம் அளிக்கலாம், அல்லது நவீன வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத வகையிலான ஒரு தண்டனையை எங்கள் ராணுவத்திடமிருந்து எதிர்கொள்ளலாம். எனவே அவர்கள் முன்னுள்ள தீர்வாகும் என்று அவர் மேலும் கூறினார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள்

நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். ஆப்பிரிக்காவிலிருந்து வருகை தருகின்ற பல்வேறு விதமான பயணிகள் இப்பொழுது கனடாவின் பல்வேறு விதமான விமான நிலையங்களில் பிஎஸ்என் விமான நிலையமாக இருக்கலாம், அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இப்போது தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். குறிப்பாக எபோலா நோய் தொடர்பான பல்வேறு விதமான சர்ச்சைகள், பல்வேறு விதமான செய்திகள் பரவி வருவதன் காரணமாக இந்த நோய்க்காவிகளுடன், இந்த வைரஸ் காவியுடன் பல பயணிகள் இந்த நாடுகளுக்குள் நுழையக்கூடும் என்ற அச்சத்தினால் இப்போது தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. என்ற வகையில்தான் இப்பொழுது கனடாவில் இவ்வாறான நோய் தாக்கமுள்ள அல்லது நோய் தொற்றுள்ள எந்த பயணிகளும் வரவில்லை என்பதையும், இன்றைய தினம் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வருகை தந்த ஒரு பயணி அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டு அவர் பரிசோதிக்கப்பட்டதில் அவருக்கும் அந்த தொற்று இல்லை என்பதை கனேடிய சுகாதாரத்துறை இப்போது ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. நேர்களை இந்த எபோலா அறிகுறிகள் அல்லது எபோலா நோய் தொடர்பான ஒரு சிறிய கண்ணோட்டத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே முதல் முதலில் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக உலகத்தில் பல்வேறு விதமான வைரஸ் தொடர்பான அச்சங்கள் கடந்த காலங்களில் நிலவியதை நேர்கள் அறிவார்கள். குறிப்பாக சார்ஸ் என்ற ஒரு வைரஸ் தொடர்பாக உலகம் கெடுநடுங்கியது அப்படி சொல்லலாம். ஒரு காலத்திலே இது தென்கிழக்காசிய நாடுகளில் மிக வேகமாக பரவி வந்தது. இந்தியாவிலும் அந்த நோயின் தாக்கம் அறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த நோய் தொடர்பான பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த நோயின் தீவிரம் தடுக்கப்பட்டது. அதன் பின்னர் கொரோனா என்ற வைரஸ் உலகத்தை ஆட்டி படைத்தது. உலகம் ஒரு 2 வருட காலத்துக்கு மேல் பொது விடுமுறை விடுகின்ற அளவுக்கு, உலகமே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு அந்த கொரோனா வைரஸ் உலகத்தை கட்டி போட்டு வைத்தது. இந்த எபோலா வைரஸ் இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வருகின்ற ஒரு நோயாகும். நேர்களே, நீங்கள் படிக்கின்ற காலங்களில் கூட இவை பற்றிய பல்வேறு விதமான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இந்த எபோலா என்ற வைரஸ் நோய் பெரும்பாலும் அவ்வப்போது இவ்வாறு தோன்றி மறைவதுண்டு. 1976 முதன் முதலில் இந்த நோய் ஆப்பிரிக்க நாடுகளில் கண்டறியப்பட்டது. 1 கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா என்ற நதிக்கருகில் ஒரு கிராமத்திலும், மற்றொன்று சூடானில் உள்ள தொலைதூர பகுதியிலும் இந்த வைரஸின் தோற்றம் பற்றி ஆரம்பத்தில் பேசப்பட்டது. பொதுவாக இந்த இவிடி என்று சொல்லக்கூடிய எபோலா வைரஸ் நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் இரத்தம், சுரப்பு அல்லது உறுப்புகள் போன்ற உடல் திரவங்களுடன் நெருங்கிய தொடர்பு மூலம் மனித உடலுக்குள் புகுந்து வருகின்றது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட சிம்பன்சிகள், கொரில்லாக்கள், பல வௌவால்கள், குரங்குகள், காட்டு மிருகங்கள் மற்றும் முள்ளம் பன்றிகள் ஆகியவை மலைக்காடுகளில் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்து விட்டன என்பதை கையாளும் போது இது ஆப்பிரிக்காவில் பதிவாகி பின்னர் ஆவணப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதேபோல் மனிதனுக்கு மனிதன் எபோலா வைரஸ் பரவுவது இரத்தம் அல்லது உடல் திரவங்களூடாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பரவக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக இந்த நோய் வருகின்ற போது ஆரம்பத்தில் காய்ச்சல், தீவிர பலவீனம், தசைவலி, தலைவலி, தொண்டைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, பலவீனமான சிறுநீரகம் அல்லது கல்லீரல் செயற்பாடு போன்றன உருவாகலாம். குறைந்த வெள்ளை இரத்த அணுக்கள் குறிப்பாக உருவாகின்ற போது இந்த நோயின் தாக்கம் மிக தீவிரமானதாக மாறிவிட்டது என்பது அர்த்தமாகும். இந்த எபோலா நோய் வந்து இறந்தவர்களும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி மட்டுமே கையாளப்பட வேண்டும், பாதுகாப்பாக அடக்கம் செய்ய வேண்டும். எவ்வாறு ஒரு கொரோனா நோய் காரணமாக இறந்தவர்களை தனிமைப்படுத்தி அவ்வாறு அடக்கம் செய்தார்களோ அதே மாதிரியான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த நோய் தொடர்பான மிக முக்கியமான விடயமாகும். என்ற வகையில் உலகளாவிய ரீதியில் இன்று இந்த தாக்கம் அதிகளவு பேசப்படுகின்ற ஒரு நோயாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள், கொங்கோ குடியரசு என்று சொல்லக்கூடிய நாடு, அந்த நாட்டின் தலைநகரம் கின்சாசா, அதே போல உகண்டா என்று சொல்லக்கூடிய கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. அந்த உகண்டா என்று சொன்னாலே நேர்களுக்கு உடனடியாக இடியமீன் நினைவுக்கு வருவார். இந்த உகண்டா நாட்டில் உள்ள கம்பாலா தலைநகரமாக கொண்டிருக்கக்கூடியது. இந்த உகண்டா மற்றும் கொங்கோ ஆகிய நாடுகளில் இப்போது இந்த நோயின் தீவிரம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆப்பிரிக்க நாடுகளில் பொதுவாக
விலங்குகளின் ஆதிக்கம் அதிகம் காணப்படும். கொங்கோ என்பது பொதுவாக கொங்கோ காடுகள் காணப்படுகின்றன. கொங்கோ நதி சார்ந்த வடிநில பிரதேசங்களில் பாரிய அளவிலான கொங்கோ காடுகள், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய காடுகளின் வரிசையில் அடக்கக்கூடிய காடு இந்த கொங்கோ காடு. அதே போல மிக முக்கியமான நதிகள், ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்ற மிக முக்கியமான நதிகள், நைல் நதியை சொல்லலாம் அல்லது நைகர் நதியை சொல்லலாம், அதே போல் கொங்கோ நதியை சொல்லலாம், சாம்பசி நதி, இப்படி பல நதிகள் ஆப்பிரிக்க கண்டங்களில் இருக்கின்றன. அந்த நதி சார்ந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் போன்றவற்றின் மூலம் இந்த நோய் ஆப்பிரிக்க மக்களுக்கு பரவுவதாக நம்பப்படுகின்றது. இந்த காரணமாக இப்போது ஆப்பிரிக்காவில் இந்த இரண்டு நாடுகளிலும் கடுமையான சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆப்பிரிக்க இந்த நாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வோர், இந்த நாடுகளுக்குள் நுழைவோர் தொடர்பாகவும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கனடாவிலிருந்து இவ்வாறான நாடுகளுக்கு பயணம் செய்வோருக்கு கனேடிய அரசாங்கம் மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பாடலுக்குள் நுழைவோம். இந்தியன் திரைப்படத்திலிருந்து இது என் விருப்பத்தில் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல. காசு
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? Suzanne.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேர்களை, இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது இந்தியாவின் பழமையான மற்றும் முதன்மையான அரசியல் கட்சிகளில் ஒன்றாகும். 1885 டிசம்பர் 28 மும்பாயில், இன்று மும்பாய் என்று அழைக்கப்படுகின்ற, அன்று பம்பாய் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்தில் பானர்ஜி போன்ற தலைவர்களால், ஹியூம் மற்றும் பானர்ஜி போன்ற தலைவர்களால் இது தொடங்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் மேற்கொண்டது. காங்கிரஸ் கட்சி மக்களாட்சி, மதசார்பின்மை, சோசலிசம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்தது. சுதந்திரத்துக்கு பின்னர் நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட பல திட்டங்களை இந்த கட்சி பிற்காலத்தில் நடைமுறைப்படுத்தியது என்று சொல்லலாம். விடுதலை போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், அன்னி பேசன் போன்றவர்கள் இக்கட்சியை வழிநடத்திய முக்கியஸ்தர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு முதல் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி வரை பல முக்கிய தலைவர்கள் இந்த கட்சியிலிருந்து பிரதமர்களாக இந்தியாவில் பணியாற்றியிருக்கின்றனர். தமிழகத்தின் பெருந்தலைவர் காமராஜரும் இந்த கட்சியின் தேசிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். தற்போது இந்த கட்சி இமாச்சல் பிரதேசம், கர்நாடகம், தெலுங்கானா உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்றது. தேசிய அளவில் எதிர்க்கட்சியாக முக்கிய பங்காற்றி வருகின்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினது கட்சிகளின் தோற்ற வரலாறு பற்றிய ஒரு தொடர் இன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது.

0: தொடர்ந்து சந்திரன் விரும்பி கேட்ட பாடல் ஒன்றுடன் நேர்களை இணைந்திருந்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் பல விடயங்கள் பற்றி பேசி மகிழ்வோம்.
1: தொண்டையில தான் நினைச்சே

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-2-0-0.

இளைஞர்களை பொதுவாக பிரித்தானியர்கள் விடுதலை வழங்கிய போது பாகிஸ்தான் தனி நாடாக பிரித்து கொடுக்கப்பட்டது. தனி நாடாக பிரித்து கொடுக்கப்பட்ட போது பாகிஸ்தானை இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஒரு பிரித்தாளன் தந்திரத்தை மிக அப்பட்டமாகவே பிரித்தானிய அரசாங்கம் கையாண்டது. ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இரண்டாவது கிழக்கு பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகளை தந்து நடுவில் இந்தியாவை தனி நாடாக பிரகடனம் செய்து போனது. அந்த தனி நாடாக இந்தியா பிரகடனப்படுத்தப்பட்ட போது கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்ட பாகிஸ்தானின் ஒரு பகுதி பிற்காலத்தில் வங்காளதேசம் என்றொரு நாடாக மாறியது. அந்த வங்காளதேசம் என்ற நாடு மாறுவதற்கு அந்த காலத்தில் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மிக முக்கியமான காரணமாக அமைந்தார். 1970களில் இடம்பெற்ற வங்காளதேசத்தின் பிரிவினைவாத போராட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி அந்த நாட்டினுள் இந்திய இராணுவத்தை இந்திய அமைதியாக்கும் படை என்ற பெயரில் அனுப்பி அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை வழங்கி அந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவாக இந்திரா காந்தி அம்மையார் விளங்கினார். அது பொதுவாக அமெரிக்காவின் ஏழாம் படை என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பின் மத்தியில் வங்காளதேசம் என்ற நாட்டை இந்திரா காந்தி அந்த வேளையில் பிரித்து கொடுத்தார். வங்காளதேசம் இன்று மன்னிக்கவும் அமெரிக்கா இன்று இவ்வாறு ஈரான் போரிலே பல்வேறு விதமான யுத்தம் தாங்கி கப்பல்களை பல்வேறு விதமான போர் கப்பல்கள் கடல் நடுக்கடல்களில் ஈரான் யுத்தத்தில் பலம் வந்து கொண்டிருந்தனவோ அதேபோல் வங்காளதேசத்தை இந்திரா காந்தி தனிநாடாக பிரகடனம் செய்து தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து அதற்கு ஆதரவாக செயற்பட்ட போது இந்தியாவை எதிர்த்து அமெரிக்காவின் ஏழாம் படை என்ற ஒரு கப்பல் வங்கக்கடலில் தரித்து நின்ற செய்தியை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூற வேண்டும். அமெரிக்காவின் ஏழாம் படை கப்பல் தமது துறைமுகத்தை விட்டு வெளியே வந்தாலே உலகப்போர் என்று அந்த காலத்தில் நம்பப்பட்ட காலம். ஆனால் அந்த பெண்மணி, இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட இந்திரா காந்தி அசையவில்லை. அவருக்கு அந்த வேளையில் பனிப்போர் நடைபெற்ற காலம், மிக பிரம்மாண்டமான ஒரு நாடாக தன்னை காட்டிக்கொண்டிருந்த சோவியத் ஒன்றியத்தின் கடைக்கண் பார்வை இந்திரா காந்தி அம்மையாருக்கு அந்த வேளையில் மிக அதிக அளவில் கிடைக்கப்பெற்றிருந்தது. அதுதான் 1971 வங்காளதேசம் என்ற நாட்டை மிக உறுதியாக நின்று உருவாக்கி கொடுப்பதில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றார். இதேபோல் இலங்கையிலும் இந்திய அமைதி காக்கும் படை ஒரு தனி நாட்டை இலங்கைக்கு உருவாக்கி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அந்த ஒப்பந்தம், ரஜீவ்காந்தி ஜேஆர் ஒப்பந்தம், ரஜீவ் ஜேஆர் ஒப்பந்தம் ஒரு அமைதி காக்கும் படை என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையினை இலங்கை மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார். என்றாலும் கொண்டு வரப்பட்டது அமைதி காக்கும் படையல்ல, அழிவு படை என்பது பின்னாளில் தெரிய வரவே அந்த அமைதிப்படையின் பணிகள் தலைகீழாக மாறின. 1991 மே மாதம் 21 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் 1984 இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் மாதம் இந்திரா காந்தி அம்மையார் பொற்கோயிலுக்குள் புகுந்து பாரிய தாக்குதலை மேற்கொண்டார். அதன் பின்னர் அவர் 1984 October 31 சீக்கி அவரது மெய்ப்பாதுகாவலரால் படுகொலை செய்யப்பட்ட அந்த தகவல் போல் 1991 மே மாதம் 21 இந்தியாவின் ஸ்ரீ பெரும்பலூரில் இந்தியாவின் மற்றொரு பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுகின்றார். இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கட்சியின் வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருந்த காலகட்டம் இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி ஆகியோரது ஆட்சி காலம். இன்று ஒரு எதிர்கட்சியாக தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்களை தக்க வைத்திருக்கின்ற இந்த கட்சியின் தலைமையினை இப்போது ராகுல் காந்தி ஏற்றிருக்கின்றார். வருகின்ற காலங்களில் இந்த கட்சியின் வளர்ச்சி பற்றிய பல்வேறு விதமான வியூகங்களை இவர்கள் அமைத்து வருகின்றார்கள். வருகின்ற வாரங்களிலே நாங்கள் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் போல் பல்வேறு கட்சிகள் உதயமாகின. அந்த கட்சிகளின்
வளர்ச்சி அவற்றின் இன்றைய நிலை பற்றிய விடயங்களை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்திய அரசியல் கட்சிகளில் பொதுவாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தோன்றிய கட்சி என்ற பெருமை இந்திய தேசிய காங்கிரசுக்குரியது. சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு சித்தாந்தங்கள், பிராந்திய நலன்கள் மற்றும் சமூக மாற்றங்களின் அடிப்படையில் பல கட்சிகள் உருவாகி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் அமைப்பு உருவாகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1906 உருவாக்கப்பட்ட முஸ்லீம் லீக், 1916 உருவாக்கப்பட்ட நீதி கட்சி, 1925 உருவாகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று இந்தியாவில் பல கட்சிகள் மெல்ல மெல்ல உருவாக தொடங்கின. 1947 தொடக்கம் 1967 வரை இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்று தொடர்ச்சியாக ஆட்சியை தனது கரங்களில் வைத்திருந்தார். இதன் பின்னர் தான் பல்வேறு விதமான புதிய கட்சிகள் உருவாக தொடங்கின. கம்யூனிஸ்ட் கட்சி, சோசலிச கட்சிகள், ஜனசங்கம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி கட்சி போன்ற பல கட்சிகள் தோற்றம் பெற்றன. 1967 பிறகு காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் குறைய தொடங்குகிறது. பல மாநிலங்களில் பிராந்திய கட்சிகள் மற்றும் மாநில அரசுகள் வலுப்பெற தொடங்குகின்றன. 1977 எமர்ஜென்சி நெருக்கடி நிலை எதிராக காங்கிரஸ் அல்லாத பல கட்சிகள் இணைந்து இந்திய தேசிய அளவிலான கூட்டணியை உருவாக்கின. அதில் ஜனதா கட்சி முக்கியம் பெறுகிறது. 1977 ஏற்பட்ட எமர்ஜென்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு இந்தியாவில் இடம்பெற்றது. அதேபோல் திராவிட கட்சிகளும் தமிழகத்தில் பல இடங்களில் தோற்றம் பெற்றன. 1989 பின்னர் இந்தியாவில் பல கட்சிகள் கூட்டாக இணைந்து தேசிய கூட்டணிகளை உருவாக்கின. NDA, UPA போன்றவை இதில் முக்கியமானவை. சமூக நீதி மற்றும் ஒதுக்கீட்டை மையமாக கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் சமாஜ்வாடி கட்சி போன்றன வட இந்தியாவில் தோற்றம் பெற்றன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறைப்படி தேசிய கட்சிகள் BJP போன்ற கட்சிகள் மாநில கட்சிகளாக பிரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தோன்றிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி போல பல கட்சிகளது உருவாக்கம் பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் வருகின்ற வாரம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தோற்றம் பற்றி, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் முஸ்லீம் லீக், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவற்றை பற்றியும் நாங்கள் வருகின்ற வாரம் மிக விரிவாக பார்க்க இருக்கின்றோம்.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

நேர்களை, இந்தியாவில் அரசியல் கட்சிகள் உதயமான அதே வரலாற்று காலப்பகுதியை இலங்கையின் அரசியல் கட்சிகளின் உருவாக்க காலங்களும் கொண்டிருக்கின்றன. பொதுவாக இலங்கை மிக இலகுவாக தனது விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு நாடாக சொல்லப்படுகின்றது. இலங்கையின் விடுதலைக்கு அடித்தளமிட்டது இலங்கையின் அரசியல் அமைப்பு முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள். விடுதலை போராட்டங்களும் ஆங்காங்கே இடையிடையே ஒலித்தன. குறிப்பாக குருநாகல் மற்றும் மூவாவிலச கிளர்ச்சி போன்ற கிளர்ச்சிகள் விடுதலை போராட்ட கிளர்ச்சிகளாக பின்னர் பேசப்பட்டன. ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய வரிகளுக்கு எதிரான புரட்சிகள் இலங்கையின் விடுதலை சார்ந்த அடித்தளமிட்ட புரட்சிகளாக சொல்லப்படுகின்றன.

இலங்கையின் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் ஆரம்ப காலங்களில் இலங்கையில் பொதுவாக அரசியல் கட்சிகளின் தோற்றம் என்பது காலனித்துவ ஆட்சியின் போது தொடங்கிய கட்சிகளை அல்லது காலனித்துவ ஆட்சியின் பிற்காலங்களில் தோன்றிய கட்சிகளை குறிக்கின்றன. 1833 இலங்கையில் முதலாவது அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகின்றது.

ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தான் உலகத்திலே முதல் முதலில் அரசியல் யாப்பு அல்லது அரசியல் அமைப்பு என்ற ஒரு முறையை அறிமுகம் செய்தன. 1776 ஜூலை மாதம் 4 ஐக்கிய அமெரிக்கா சுதந்திரம் பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து 1789 முதலாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை யாப்பினை அமெரிக்கா உருவாக்குகின்றது. பென்சில்வேனியா இதற்கு ஒரு மிகப்பெரிய திடலாக மாறுகிறது.

பென்சில்வேனியாவின் பிலடெல்பியா மாநிலத்தில் இடம்பெற்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஒன்று கூடல், முதலாவது உலகத்திற்கான அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான ஒரு பாரிய விதையை வித்திட்டது எனலாம். அதே நேரம் நேர்களே, 1833 இலங்கையில் முதலாவது ஜாப்பு உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியை இந்த இடத்திலே நாங்கள் குறித்து சொல்ல வேண்டும்.

என்ற வகையில் 1833 இலங்கையில் கொண்டுவரப்பட்ட கோல்புரோ கெமரூன் சீர்திருத்தம் என்பது இலங்கையின் முதலாவது அரசியல் அமைப்பாக சொல்லப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இலங்கையில் குரு மெக்கலம் ஜாப்பு, முதலாம் மெனிங் ஜாப், இரண்டாம் மெனிங் ஜாப் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டன. இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றமும் இந்த ஜாப்பு சீர்திருத்தங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சியின் அடிப்படையில் உருவாகின என்று சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இலங்கையில் இலங்கை தேசிய காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய ஒரு கட்சியை, குழுவை சேர்பொன் அருணாச்சலம் போன்றவர்கள் உருவாக்குகின்றார்கள். அதில் சிங்கள தமிழ் தலைமைகள் கைகோர்த்து நின்றார்கள். 1919 உருவாக்கப்பட்ட இலங்கை தேசிய காங்கிரஸ் எவ்வாறு இந்தியாவில் ஒரு தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகியதோ, அதேபோல் இலங்கையிலும் ஒரு தேசிய காங்கிரஸை உருவாக்கும் முயற்சி தான் இவர்களது மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது. என்றாலும் அந்த தேசிய இலங்கை தேசிய காங்கிரஸின் ஆயுள் நீடிக்கவில்லை. ஆரம்பத்திலேயே தமிழர்கள் மற்றும் பெரும்பான்மை சிங்கள இனத்தவர்களுக்கிடையில் இந்த தேசிய காங்கிரசுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்படத் தொடங்கின. அதனால் 1921 இந்திய இலங்கை தேசிய காங்கிரஸ் தமிழ் தேசிய காங்கிரஸாக உடைந்து மற்றொரு குழுமம் உருவாக தொடங்குகின்றது. என்றாலும் இலங்கை தேசிய காங்கிரஸோ அல்லது தமிழ் தேசிய காங்கிரஸின் ஆயுளோ நீடிக்கவில்லை. இதனால் இவற்றை இலங்கையின் முதலாவது கட்சிகள் என்று சொல்வதில் எந்த வரலாற்று சான்றுகளும் இருக்கவில்லை. இலங்கையில் முறையாக பதிவு செய்யப்பட்டு தோற்றம் பெற்ற முதலாவது அரசியல் கட்சி என்ற பெருமை லங்கா சம சமாஜ கட்சியை சாருகின்றது. இது மார்க்சிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இடதுசாரி கட்சியாகும்.

தொடர்ந்து ஜூலியஸ் விருப்பத்தில் தம்பி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நேரம் சரியாக 6:52.

இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்ற வரலாறில் மிக முக்கிய பங்கு பெறுவது முதலாவது அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி என்ற பெருமையினை இந்த லங்கா சமசமாஜ கட்சி பெறுகின்றது. LSSP என்று இந்த கட்சி அழைக்கப்படும். 1935 டிசம்பர் 18 தேதி அன்று இலங்கையில் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதலாவது மற்றும் இடதுசாரி கட்சியாக இந்த கட்சி பேசப்படும். இந்த கட்சி பற்றி எங்களது மூத்தவர்கள் பலரும் அதிகம் பிரஸ்தாபிப்பார்கள். குறிப்பாக என்.எம். பெரேரா, பிலிப் குணவர்த்தன, லெஸ்லி குணவர்த்தன, கொல்வின் ஆர்.டி. சில்வா போன்றவர்களது இந்த கட்சியின் சாகசங்கள் பற்றியும், பிறகு கூட்டணி ஆட்சி உருவாக்கப்பட்ட போது இவர்கள் பற்றிய பல அரசியல் பேச்சுக்கள் பற்றியும் பிரஸ்தாபிக்கின்ற அந்த செய்திகள் இப்போதும் எமது காதுகளில் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து இலங்கைக்கு முழு சுதந்திரம் பெறுவதும் சோசியலிச சமூகத்தை உருவாக்குவது இதன் முக்கிய நோக்கங்களாக இருந்தன. 1940களின் பிற்பகுதி முதல் 60கள் வரை இலங்கையின் பிரதான எதிர்கட்சியாக செயற்பட்ட கட்சியாகவும் இந்த கட்சி விளங்குகின்றது. 1964 ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சரவை பதவிகளையும் இவர்கள் வகித்தார்கள். கல்வி, சுகாதாரம், வங்கி மற்றும் தொழிற்சங்க சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதில் இந்த கட்சி முக்கிய பங்காற்றியது. பிந்திய தசாப்தங்களில் இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி SLFP தலைமையிலான கூட்டணிகளில் அங்கம் வகிக்க தொடங்கியது. பின்னர் மெல்ல மெல்ல லங்கா சமசமாஜ கட்சியின் அந்த பெயர் மாறி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் அது சங்கமித்தது. இலங்கையில் உருவான இரண்டாவது கட்சி என்று சொல்லப்படுவது நீங்கள் பலரும் பேசுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி. 1946 இந்த கட்சி செப்டம்பர் மாதம் 6 DS சேனநாயக்காவால் உருவாக்கப்பட்டது. தமிழர்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரிவினைவாதங்களுக்கு தூவமிட்ட கட்சி என்ற பெருமை தமிழர் மத்தியில் இந்த கட்சிக்கு இருக்கின்றது. குறிப்பாக தமிழர்கள் படுகின்ற அத்தனை இன்னல்களுக்கும் மிக முக்கியமான அத்திவாரத்தை, அடி அத்திவாரத்தை, குறிப்பாக ஒரு விடயத்தை சொன்னலாம், 50-50 என்ற பண்டா செல்வா ஒப்பந்தத்தை ஒரு வாரத்திற்குள்ளே கிழித்தறிவதற்கு அடிப்படையாக அமைந்த JR ஜெயவர்த்தனாவின் கண்டி யாத்திரை இடம்பெற்றது இந்த UNP கட்சியின் தலைமையில்தான். இலங்கையின் அரசியல் கட்சிகளின் வரலாறுகள் பற்றி வருகின்ற வாரத்தில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்திய அரசியல் கட்சிகளின் வரலாறு, இலங்கை அரசியல் கட்சிகளின் வரலாறு பற்றி நாங்கள் பார்ப்பது இலங்கை தமிழர்களது பல்வேறு விதமான போராட்ட வரலாறுகளை திருப்பி பார்ப்பதற்கு ஒப்பானது. அவற்றையும் இந்த கட்சிகளின் வளர்ச்சியூடாக நாங்கள் நோக்க இருக்கின்றோம்.

நேரம் சரியாக 7:01 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம் நிகழ்ச்சி. இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து தாரணி விரும்பி கேட்ட பாடல் ஒன்றுடன் இணைந்திருக்கலாம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661.

வில்லியம் ஜெபர்சன் கிளிங்டன் அல்லது பில் கிளிங்டன் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவின் 42வது குடியரசுத் தலைவர் 1946 ஆகஸ்ட் 19 பிறந்தவர். அமெரிக்காவின் 42வது குடியரசுத் தலைவராக 1993 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை பதவி வகித்தவர். இவர் ஆர்கன்சாஸ் மாநிலத்தின் ஆளுநராக இருந்து சிறப்பு பணியாற்றியவர்.

இவரின் மனைவி கிளாரி கிளிண்டன் 2008 அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் மக்கள் ஆட்சி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். புதிய ஜனநாயகவாதியாக கருதப்பட்ட பில் கிளிண்டன் 3rd வழி தத்துவ ஆளுமை இவரது இருமுறை ஜனாதிபதி ஆட்சி காலத்தை பிரபலப்படுத்தியது. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக கோட்பாட்டிலும் நலக்காப்பீட்டு திட்டங்களிலும் இவரது செயல் திட்டங்கள் நடுநிலைமையுடன் விளங்குவதாக கருதப்பட்டன.

0: அது மாஜா திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரது இசையில் மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் கபிலன் வரிகளில் சொல்லித்தந்த அந்த மெட்டு ஒழித்தோம். இந்த நேரம் 7:17. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களே, நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேர்களை நாங்கள் இணைத்து கொண்டு தொடர இருக்கின்றோம். காத்திருங்கள், அத்தனை நேரங்களையும் தொடர்ச்சியாக இணைக்க இருக்கின்றோம்.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம்
2: அடிச்சினம். பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available. Pradhi
4: Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
1: சரி சரி.
5: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365
6: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD

நேர்களே, நேட்டோ தாவரங்களது மாநாடு ஸ்வீடனில் நடைபெற இருக்கின்றது. ஸ்வீடனின் தலைநகரம் ஸ்டாக்ஹோம் அந்த இடத்திலே நேட்டோ நாடுகள், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய வட அட்லாண்டிக் ஒத்துழைப்பு நாடுகளது மாநாடு இடம்பெற இருக்கின்றது. அதில் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கலந்து கொள்ள இருக்கின்றார். அப்போது கலந்து கொள்ள புறப்படுகின்ற போது நேட்டோ நாடுகள் எம்மை கைவிட்டு விட்டன என்று காட்டமான ஒரு பதிலை சொல்லி சென்றிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரில் தங்களுக்கு ஆதரவு தர மறுக்கும் நேட்டோ உறுப்பு நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியதாக இவரது பேச்சு அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேட்டோ தாபனம் என்பது ஐக்கிய அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட வார்சோ மற்றும் மார்ஸ் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய ரஷ்ய பனிப்போர் காலத்திலே அதற்கு எதிராக நேட்டோ என்ற மிகப்பெரிய தாபனத்தை உருவாக்கி அமெரிக்கா வளர்த்திருந்தது. இப்போது நேட்டோ தாபனங்களை சாடுகின்ற நாடுகளில் முதன்மை நாடாக ரஷ்யா அல்ல, அமெரிக்கா மாறியிருப்பதுதான் உலகத்தின் வேடிக்கையாக மாறியிருக்கின்றது.

உலகில் நடைபெற்று வருவது பொதுவாக எல்லோருமே பாரிய அளவிலான யுத்தம் அல்லது போர் மேகங்கள் என்றெல்லாம் பேசி வருகின்ற அதேவேளை நேர்கள் அறிந்தது போல நேர்களுக்கு நன்கு தெரிந்தது போல உலகத்தில் இடம்பெற்று வருவது தற்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தம் என்பதை அறிவீர்கள். இந்த பொருளாதாரத்துக்கான பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் மாறியிருக்கின்றது. ஈரானை அழிப்பதோ சீனாவை வீழ்த்துவதோ ரஷ்யாவை நசுக்குவதோ அமெரிக்காவின் நோக்கமல்ல. மாறாக உலக பொருளாதாரத்தை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். வீழ்ந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க டொலரின் ஏகாதிபத்தியத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்போது உலகத்தின் பல நாடுகளையும் அமெரிக்கா சீண்டி வருவதாக உலகத்தில் உள்ள அரசியல் பூகோள அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸ் நிபுணர்கள் இப்போது கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோர்மோஸ் ஜலசந்த், இப்போது உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த கால்வாய்கள் நீரிணைகள் இவற்றில் தான் பாரிய போராட்டங்கள் நடைபெற்று வருவதை, இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பாரிய போராட்டங்கள் நடைபெற்று வருவதை பார்க்கின்றீர்கள். ஒன்று தீவுகளுக்கான சண்டையாக இருக்கின்றது, அல்லது கால்வாய்களுக்குரிய சண்டையாக இருக்கின்றது, அல்லது நீரிணைகளுக்குரிய சண்டைகளாக இருக்கின்றன, அல்லது ஏதாவது கடல் சார்ந்த பகுதிகளுக்குரிய சண்டைகளாகத்தான் இருக்கின்றன. மெக்சிகோ வளைகுடாவை நாங்கள் இதற்குள் சொல்லலாம். இப்போது கோர்மோஸ் ஜலசந்தி, இதில் உலகத்தில் உள்ள மூன்று ஒரு பங்கு கச்சா எண்ணெய் நாள்தோறும் இந்த கோர்மோஸ் ஜலசந்தியூடாக கொண்டு செல்லப்படுகின்றது. அதேபோல் சீனாவின் 80% எரிசக்தி இறக்குமதி மலாக்கா நீரிணை ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது. மலாக்கா நீரிணை என்பது நேர்களே பொதுவாக தாய் சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கிடையே காணப்படுகின்ற பசிபிக்கின் மிக முக்கியமான ஒரு கால்வாயாக சொல்லப்படுகின்றது. திறவுகோல் அல்லது கால்வாய் என்று இதனை அழைப்பார்கள். அதேபோல் பனாமா கால்வாய், சுயஸ் கால்வாய் என்று சொல்லப்படுகின்ற பனாமா கால்வாய் வட அமெரிக்காவில் காணப்படுகின்றது. சுயஸ் கால்வாய் செங்கடலுக்கும் மத்திய தரைக்கு கடலுக்கும் இடையில் உள்ளது. ஜிப்ரால்டார் ஜலசந்தி மத்திய தரைக் கடலுக்கும் அட்லாண்டிக் தொடுகடலுக்கும் இடையில், அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கும் இடையில், குறிப்பாக ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற ஜிப்ரால்டார் ஜலசந்தி. அது மட்டுமல்ல கிரீன்லாந்து தீவு, கிரீன்லாந்து தீவுக்கு அருகிலுள்ள ஆர்க்டிக் கடல். இப்படி உலகத்தில் இடம்பெறுகின்ற அத்தனையுமே மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இடம்பெறுகின்ற யுத்தங்களாக மாறியிருக்கின்றன. இது உலகத்தின் மிக முக்கியமான பொருளாதார யுத்தமாக இப்போது உருவெடுத்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்க யுத்தம் மேலும் மேலும் சூடுபிடித்து வருகின்றதே தவிர அங்கு தணிவதாகவோ அல்லது அவர்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமை வலுப்பதாகவோ எந்த அறிகுறிகளையும் தென்படாத நிலையில் உலக பொருளாதாரத்தை தன் கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வரும் வரை அமெரிக்காவின் இவ்வாறான பிடிகள் தளரப்போவதில்லை என்று இப்போது சொல்லி வருகின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் சரியாக 7:23 நேர்களை இணைத்துக் கொள்ளுகின்ற நேரம் இது.

0: நேரம் இப்பொழுது 7:24 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இப்பொழுது 9 வரை உங்களது பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 8 இடம்பெறுகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியிலும் இணைந்து நேர்கள் எங்களது வினாக்கள் மற்றும் விடைகளுடன் இணைந்திருக்கப் போகின்றீர்கள். தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 12°C நிலவுகிறது. இரவு பொழுது 4°C மாறும். அதே வேளை நேர்களே, காற்று தற்போது 13 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 22 வெள்ளிக்கிழமை பிரகாசமான நாளாக, வெள்ளி என்றாலே பொதுவாக பிரகாசம், அந்த பேருக்கு தக்கது போல நாளைய தினம் கடும் பிரகாசமாக வானம் காட்சியளிக்க இருக்கின்றது. வெப்பநிலை 16°C. இரவு பொழுதும் வெப்பநிலைக்கு குறைவில்லை, 11°C. இப்பொழுது நேர்களை இணைத்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை இணைக்கும் நேரம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், பேசுறேன்.
0: எஸ்பி சரண் வாங்க. ஓ, நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
1: தெரிந்ததும் தேடலும் அறிந்ததும் அறியாததும் வணக்கம் போல. அது இப்ப கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு, கேட்க வேண்டிய கட்டாயத்துல கட்டாயமாக்கியாச்சு,
0: கட்டி போட்டுட்டு
1: கட்டாயம் கேட்டது கவர்மெண்ட். இப்ப ஒரு பாடல் ஒன்று, அந்த நேரம் இளையராஜா வந்த புதுசுல ஆரம்ப காலத்துல ஏற்ற பாடு, யார் நல்ல அவர் தான் போட்டிருக்காரு, இன்னொரு நல்ல பாட்டு என்று தேடி தேடி கேட்ட பாட்டு உண்டு. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீர் ஆடுது, அதன் இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது. அந்த பாடலுக்கு பாக்குறோம், ஒரு அறிமுக விஷயம் வந்தவர். அவர் சொல்லிக்க முடியல, அது ஒருத்தருக்கு இந்த மாதிரி என்று சொல்லப்பட்ட மாதிரி தான் நடக்கும்.
0: என்பி ஸ்ரீனிவாஸ்.
1: எனக்கு
0: புலமைப்பித்தனின் வரிகள் ஆட்சி
1: அருமையாக
0: பற்றி பேசுகின்ற போது இந்த பாட்டை தவிர்த்து பேச முடியாது, அந்த அளவுக்கு
1: நல்லா இருக்கும். பூர்ண கும்பம் ஏந்தி நடந்தா நூலுடைய பாவம் பிறந்தாலும் நல்லா இருக்கும். அந்த வாலிப கவிஞர் தான் இருப்போம். வாலி
0: காமராஜன் காமகோடியான கணவர் அந்த நேரம்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலம் ரமேஷ், நீங்கள் எப்படி?
2: நான் நலமாக மறைச்சிருக்கேன்.
0: நலம் தெரியல கதையிலையா?
2: அப்படிதான், அந்த சுட சுட மிளகு தண்ணி உள்ள இறங்கிட்டு இருக்கு, அதுவும் கலக்கி விடுது காரத்தை. பாடல் வந்து பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து பொன்னி நதி பார்க்கணுங்க. பாடல்
0: பொன்னி நதி பார்க்கணும்.
2: ஆமா,
0: சரி, நன்றி ரமேஷ்.
2: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: நிறைய நேர்கள் வந்தவன் பாட்டு கேட்க நான் நினைச்சு
3: கொள்ளேன். இன்னைக்கு முக்கியமா தாரணிக்கு அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கொண்டு அவங்களுக்காக ஒரு பாட்டு உண்டு. அந்த தம்பி திரைப்படத்துல பூவனத்தில் மரம் உண்டு, மரம் நிறைய பூ உண்டு, அந்த பாட்டு தான் நிறைய தகவல் கொண்டு வந்தீங்க. அடுத்த இதுல சந்திப்போம். நான் கேள்வி பதில் வருவீங்க.
0: நன்றி. நன்றி ஜெயா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: ஓ, மூர்த்தி வாங்க. வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க?
0: நலம். நன்றி. நீங்கள் எப்படி
4: இருக்கலாம்? ஒரு சிலக்கு சிலக்குன்னு ஒரு பாட்டு கேட்போம்.
0: சலக்க சலக்க சேலை. செம்பருத்தி. ஆமாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் வாசன், நான் ராஜா
0: கேட்கிறேன். ஓ நலம் ராஜா, நன்றி. நீங்கள் எப்படி?
5: நலமா இருக்கேன். உங்க நிகழ்ச்சியில நான் வந்து பூரவே நாம இருக்கணும். உள்ளூர் அக்கறை நீங்க எடுக்கிறாம இருக்கீங்க.
0: சரியா சொன்னீங்க.
5: எங்க அமெரிக்கா இருந்து வர எங்க எடுக்கிறது நடக்கிற காரியம் இல்ல. ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண இந்த விஜய் இதெல்லாம் மட்டும் தெரியும். சரியான சார் லைன்ல நிக்குது என்ன. எல்லாரும் சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு வந்து வச்சு நிக்கிறாங்க உங்களுக்கு லைன்ல.
0: நீலக்குயில்கள் ரெண்டு. நன்றி ராஜா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
6: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா வாங்க. வணக்கம்.
6: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள் எப்படி
6: இருக்கிற? நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தோம், நல்லா இருந்தது. அடுத்து எஸ்பி சரண் யார் அது?
0: விளங்கில
6: எஸ்பி சரண் வந்துட்டு போறாரு.
0: பஞ்சா அவர் பாடல்கள் கேட்க எஸ்பி சரண் என்ற பெயரோட வருவார்.
6: எனக்கு பாட்டு வந்து தர்மதுரையில இருந்து ஆண்டிப்பட்டி.
0: துறையில இருந்து ஆண்டிப்பட்டிய.
6: ஆமா ஆமா.
0: நன்றி சாரா, நன்றி.
6: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம். அருண்குமார் இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் அருண்குமார், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நானும் நலமா இருக்கிறேன், நன்றி. எனக்கு சென்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து ஓ தென்றலி என்ற பாடல்.
0: ஓ தென்றலி என்ன?
7: ஓ
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில்
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: ஓ வணக்கம் பாசல், நான் கமல் வாய்ப்பு.
0: ஓ கமல் வாங்க. வணக்கம். நலம். என்ன நீண்ட இடைவெளிக்கு போற கமல்?
8: கேட்டுக்கொண்டிருக்கிற
0: வேற ரயில்
8: என்ன? கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: நல்லது நல்லது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம். நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: கலியுகவர்தன் வாங்கோ.
9: இந்த அன்றைக்கு உங்களுக்கு லைன் எடுத்துனா வந்து இந்த டெலிபோன் பிரச்சனை உங்களுக்கு இந்த வாழ்த்து சொல்றவங்க அன்றைக்கு அடிச்சான். இப்ப திங்கட்கிழமை எப்பயோ முதலாவது எங்களோட சிஎம்ஆர் அறிவிப்பாளர்களுக்கும் சிஎம்ஆர் நிறுவனத்துக்கும் இந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த முள்ளி வாய்க்கால் நிகழ்ச்சியை சிறப்பாக கவிதைகள் புது புது கவிதைகள் சொல்லி மற்ற நீங்களும் நல்ல நல்ல அந்த சீமான் இதெல்லாம் போடுறதுக்கு வாழ்த்துக்கள்னா
10: அதே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்ப நான் கேட்கும் பாடல் பாட்டம் நேற்று இன்று நாளை பாட்டு நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை நிகழ்ச்சியில் என்ன வந்து படித்தவன் படிக்காதவன் உலகத்து நடப்புலவன் தானே நீங்கள் இப்படி அந்த பிச்சு அறிகிறதுக்கான கடவுள் கொடுத்த வரமனப்படக்கூடாது அண்ணா என்ன நீங்க நல்லா இருக்கும் இந்த கலிய
0: நிகழ்ச்சியில் நடத்துறீர். வணக்கம். நன்றி கலியுகவர்தன். வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம். சிவலிங்க எப்படி நலமா இருக்குங்களா?
0: ஓ நலம் நலம். வாங்க சொல்லுங்க ஐயா.
11: என் பாடல் உங்களை தெரியலே பாடல் போடுங்க உங்களோட ரிலேட்டிவ் பாடல்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
11: நன்றி வாய்ப்புக்கு நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம் பாசன். நிர்மலா வைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நிர்மலா, நன்றி. நீங்க நலமா?
12: நலமா இருக்கு.
0: என்ன பாடல்?
12: உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கிறேன். அருமையா இருந்தது, நன்றி. எனக்கு வந்து பாடல் வந்து அந்தராட்சிக்கு சாட்சி இல்லை படத்துல மணியோசையும் கைவளையோசையும்.
0: மணியோசையும் கைவளையோசையும்.
12: ஆமாம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்த வைக்க நிர்மலா.
12: நன்றி நன்றி.
0: ஆமாம், நேர்களது பாடல்கள் ஒளிபரப்பாகும். கெட்ட மகள் எல்லாம் இப்பொழுது மாதவன் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து இடம்பெறுகின்றது. தீபம் திரைப்படத்தில் இருந்து

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: பொன்னின் மதிப்பை காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்,
4: 6262 எலைட்கோ நேர்கள் சீமார் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை இணைத்துக் கொண்டு பாடல்களுடன் இணைந்திருப்போம். வணக்கம். வணக்கம் வாசன். நான் நாடு கடந்து போயிருந்தாங்க நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருப்பேன். சிவசில நேரங்கள்ல அந்த அங்கத்தை நேரங்களுக்கு எங்களை கலந்து கொள்ள முடியாது. எனக்கு மட்டும் கொண்டுதான் இருந்தேன். சுவிட்சர்லாந்து ஜெர்மன்ல ஸ்டாக் ஆகணும். இந்தியாவில் ஃபிள போச்சு. ஏமாண்ட முந்தி இருக்க வேண்டியதா போச்சு. அங்க முந்திய மாதிரி இல்ல, முந்திய உடனே இந்த வேற அடுத்த பிளைட்ல ஒரு பிளைட்ல அடுத்த பிளைட்ல போட்டு தருவாங்க. இப்ப அப்படி இல்ல, அந்த நின்றுதான்.
5: என்ன பாடுறது
4: எனக்கு இன்றைக்கு உனக்கின்ன மேலே நின்றாயோ நந்தலால் அந்த பாட்டுல கேட்போம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், காசிநாதன் கேட்கிறேன்.
5: வாங்க வாசன்.
6: நான் இன்றைக்கு எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்க போறேன். பல்லாண்டு வாழ்க படத்திலிருந்து என்ன சுகம் என்ன சுகம் உண்மையில நான் கண்ட சுகம் அந்த பாட்டு ஏசாஸ் பாடின ஏசாஸும் சுப்பிகாரம்
5: நிகழ்ச்சியுடன் நாங்கள் நிகழ்ச்சிகளில் அடுத்த நேரது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம். பவான் ஒரு பாடல் விரும்பி கேட்டார், அந்த பாடல் அடுத்து ஒலிக்கின்றது, கேட்டு மகிழ்வோம்.

பவானின் விருப்ப பாடல் அடுத்து ஒலிப்பதற்கு முன்னர் இன்னொரு பாடல். தொழில் விருப்பத்தில் வருகின்ற பாடல் ஒன்று அடுத்து வருகின்றது.

0: நேர்களை, இலங்கையை பொறுத்தவரையில் அண்மையில் பல்வேறு விதமான நிதி சார்ந்த விடயங்கள், எத்தனையோ நிதி சார்ந்த விடயங்கள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிதி சார்ந்த மோசடிகள் அல்லது நிதி தொடர்பான பல்வேறு விதமான நிதிகள் மாயமாக மறைந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இப்போது இன்னும் பல்வேறு அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அது நிதி பற்றியதல்ல, மாறாக இலங்கையின் தேசிய சுவடிகள் தொடர்பான பல விடயங்களிலும் இப்போது பல்வேறு விதமான மாயங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது. தேசிய கலைக்கூடத்திலிருந்து 42 வரலாற்று புகழ்பெற்ற பழங்கால ஓவியங்கள் இப்போது மாயமாக மறைந்திருக்கின்றன. இலங்கையில் உள்ள கலை உலகையே உலுக்கியுள்ளோர் அதிரடி செய்தி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. தேசிய கலைக்கூடத்தில், நேஷனல் ஆர்ட் கேலரி என்று சொல்வார்கள், பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இலங்கையின் பாரம்பரியம் மிக்க 42 பழங்கால ஓவியங்கள் திடீரென்று காணாமல் போயுள்ளதாக புத்த சாசனம், சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் ஹினிதுமா சுனில் சேனவி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஓவியங்கள் மிகப்பெரிய பெருமானம் மிக்கவை. அந்த பெருமதி மிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கலைப்பொக்கிஷங்களாக பேணப்பட வேண்டிய இந்த ஓவியங்கள் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக இப்போது புத்த சாசன மற்றும் சமய விவகாரங்கள் அமைச்சின் செயலாளரால் விசேட விசாரணை குழு ஒன்று உடனடியாக நியமிக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளும் சம்பந்தப்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பெறுகின்ற பணிகளும் ஆரம்பமாகி இருக்கின்றன என்றும், இது சாதாரண காணாமல் போதல் அல்ல, திட்டமிட்ட திருட்டாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இது குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு 2024 மற்றும் 25 ஆண்டுகளில் அமைச்சரினால் காவல்துறைக்கு உத்தியோகமாக தகவல்கள் வழங்கப்பட்டு விசாரணைகள் சூடு பிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறான பல அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. லஞ்ச ஊழல் ஒழிப்பு அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அந்த திட்டத்தின் மூலம் இவை வெளிவந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய கலைக்கூடத்தில் இருந்து காணாமல் போன பெருமானம் மிக்க இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதன் மூலம்தான் யார் இந்த புல்லுருவிகள் என்பதை இலங்கை மட்டுமல்ல உலகமும் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது பவானின் விருப்பப்பாடல்.
1: எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி

0: அப்படி அப்படி
1: அது அப்படி அப்படி
2: வணக்கம். இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள்
5: உங்களுக்கு இதுக்கேனப்பா
4: தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 9052708800 5270-8800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்
9: வணக்கம்
8: வணக்கம் பாங்கோ.
9: நல்லா
8: நலம் மதன், நன்றி. நீங்கள் நலமா?
9: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். அருமையாக சாவலை தந்துருக்கிறீங்க, எல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்றோம்.
8: சரி, என்ன பாடல்?
9: இந்த பாடல கொஞ்சம் மாடப்புறம், அந்த பாட்டை கேப்போம்.
8: கொஞ்சம் மாடப்புறாவா?
9: கொச்சின்
8: மாடப்புறா மதன, கொச்சின் மாடப்புறா.
9: கொச்சின் மாடப்புறா, கொச்சின் மாடப்புறா.
8: அங்க கேரளாவில இருக்கிற ஒரு பெரிய
9: கொச்சின். கொச்சின் மாடப்புறா, கேரளா அந்த இதுல இருக்கு. அந்த கொச்சி என்ற இடம் இருக்கு தானே?
8: கொச்சின், கொச்சி, கொச்சின் தான் அந்த இடம். நன்றி, நன்றி,
9: நன்றி, நன்றி, நன்றி. வாசல் பாடல்,
8: நன்றி பாடல் அளிக்கும். நேரம் 7:55. இப்பொழுது நிகழ்ச்சியிலே அடுத்த ஒரு பாடல் எஸ்பி சரண் விரும்பி கேட்டார். மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். கே ஜே ஜேசுதாஸ், வாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில் ஒரு வித்தியாசமான இசை. எம் பி ஸ்ரீனிவாசன் இசையில், புலமை பித்தன் வரிகளில்.

நேர்களை, இலங்கையில் தற்போது ரூபாவின் விலை மிக வேகமாக சரிந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ஜூரோவுக்கு நிகராக வரலாறு காணாத வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. இலங்கை ரூபா 400 ரூபாவை எட்டியிருக்கின்றது ஜூரோவுக்கு நிகராக. அதே போல் இலங்கையில் இப்பொழுது அமெரிக்க டாலருக்கு எதிரான விலைகளும் மிக வேகமாக சரிவு பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. பிரிட்டிஷ் பவுண்ட் 461 ரூபாவை எட்டியிருக்கின்றது. இது 2022 இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடியின் போது ஏற்பட்ட விலை வீழ்ச்சியை விட மிகப்பாரிய விலை வீழ்ச்சியாக

நிலையில் இடம்பெற்று வருவதாக இலங்கையின் பிரதிநிதியமைச்சர் இப்போது தகவல் வெளியிட்டிருப்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போது அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு எதிரான இலங்கையின் ரூபாவும் மிகப்பாரிய வீழ்ச்சியை கண்டு வருகின்றது. அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு எதிராக இலங்கையின் ரூபாவின் பெறுமதி இன்றைய நாளில் முன்னூற்றி 45 ரூபாவை எட்டியிருக்கின்றது. நேர்களே, 345 ரூபாய் என்று அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு எதிரான இலங்கை ரூபா. அதே போல் கனேடிய டாலர் ஒன்றுக்கு எதிராக இலங்கையின் ரூபாயும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. கனடாவிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவர்கள் அனுப்பலாம், 250 ரூபாவை எட்டியிருக்கின்றது. இது பொதுவான விலை என்றாக இருந்தாலும் பாரிய விலைச்சரிவு இடம்பெற்று வருவது கண்கூடு என்ற வகையில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் நாட்டில் இருக்கின்ற சொந்தங்களுக்கான பணத்தை அனுப்புகின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். தொடர்ச்சியாக இலங்கையின் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. இதை தடுப்பதற்காக இப்போது IMF, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றிடமிருந்து பெருந்தொகை கடன்களை இலங்கை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கடன்கள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.